0: விக்ரமன் இயக்கியிருக்கின்றார். இந்த படத்தில் மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி, விஜயகுமார், வினீத் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு இசை அமைத்திருக்கின்றார் எஸ் ஏ ராஜ்குமார்.
1: பிரியமான அசோக்குக்கு உன்னை விட்டு தனியே போகிறேன் சிறு காலத்திற்கு. இது இடைவெளியை தவிர பிரிவல்ல. உன் திருமணத்திற்கு இன் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் என்னை தேட வேண்டாம்.

0: சரிம்மா, உங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா, அவங்க சிக்னேச்சர் பண்ணட்டும், நான் அட்மிஷன் கொடுக்குறேன்.
1: சாரி மேடம், எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை.
0: சரி, ஒரு 5000 ரூபாய் டெபாசிட் கட்டிட்டு இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடு.
1: தேங்க்ஸ் மேடம்.

0: இங்க எதுக்காக வந்த? இல்ல, உங்க ரெண்டு பேரோட ஹாப்பி லைஃப்க்கு நான் டிஸ்டர்பா இருக்க கூடாதுல்ல. நீ போயிட்டா நாங்க ஹாப்பியா இருப்போம்னு யார் சொன்னா? நீ அசோக் பர்த்டே பார்ட்டியில உங்க அம்மா கூட சொன்னாங்களே. எங்க அம்மா தானே சொன்னாங்க, நான் சொல்லலையே. அசோக் அவன் பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு நேத்து நீங்க கூட சொன்னீங்களே.
1: ஆமா, நான் கட்டிக்க போறவரை ஏன் முன்னாடி அவன் இவன் பேசாதன்னு சொன்னேன். நான் இல்லாதப்ப அவரை எப்படி வேணாலும் பேசு, அதுல எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல.
0: இல்லைங்க, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை யாருமே புரிஞ்சுக்கல, எல்லாருமே தப்பா தான் பேசுறாங்க.
1: இப்ப நீ தனியா வந்துட்ட மட்டும் யாரும் தப்பா பேச மாட்டாங்களா என்ன? சொல்ல போனா இனிமேதான் அதிகமா பேசுவாங்க. இத்தனை நாளா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருந்துச்சு, கட்டிக்க போறவ வந்தா உண்மை தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு வீட்டை விட்டே போயிட்டான்னு உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க.
0: அப்படி இல்லையா, இவ்வளவு வருஷமா ஒற்றுமையா இருந்த ஃப்ரெண்ட்ஸ கட்டிக்க போறவ வந்த உடனே பிரிச்சுட்டான்னு என்ன பத்தி தப்பா பேசுவாங்க? அவங்களுக்கு வழி சொல்லதாமா தெரியும், வழி சொல்ல தெரியாது. நீ தனியா வந்துட்டா அவர் என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திடுவாரா? நீ இருந்தாதாமா எங்களுக்கு சந்தோஷமே.

பிரியமானவிலே திருப்பதன் தொழில் தோய்ந்தது அந்த பாடல் நேரம் 8:11 கேட்டுக்கொண்டிருப்பது வி கேண்டி ஸ்டெஃபமெல் டூன் டாமல். வரவிருக்கும் ஃபீபா உலக கோப்பையை முன்னிட்டு டொரண்டோ நகரம் மிக வேகமாக புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது. பீட்டர் ஸ்ட்ரீட், கிங் மற்றும் ஜோன் வீதிகளின் சந்திப்புகள் குறுகிய காலத்தில் மறு சீரமைக்கப்பட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேரம் 8:12 கேட்டுக்கொண்டிருப்பது வி கேண்டி ஸ்டெஃபமெல் டூன் டாமல். அடுத்த பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம்

0: வரசங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
1: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. Exclusive Radio Partner ஸ்டெஃபன் அண்ட் இவன் பை ஸ்பாக்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
2: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.

உன்னுடன் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 8:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமில் டூன் டமல். டொரண்டோ மற்றும் அதன் சுட்டு வட்டார பகுதிகளில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சில்லறை வணிக கடைகளின் திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக 65 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஹோமஸ் நீரிணையை திறக்கும் நோக்கிலும் பெருமெடுப்பிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, ஜோர்டான், பஹ்ரைன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுடன் தாம் கலந்துரையாடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க விடக்கூடாது என்பதற்காக பாஜகவின் உதவியுடன் அதிமுகவோடு திமுக பேச்சுக்களை நடத்தியதாக தமிழக காங்கிரஸ் பகிரங்கமாக சாடியுள்ளமை சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாபேக அரசுடன் இணைந்தமை மூலம் காங்கிரஸ் முதுகில் குத்தியுள்ளதாக திமுக தீர்மானம் நிறைவேற்றியதை காங்கிரஸ் கண்டித்து வருகின்றது. இந்நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தடுக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவுக்கு ஆதரவளிக்கும் பேச்சுக்களை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நாளே திமுக ஆரம்பித்ததாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சியை அறிந்த பின்னரே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறியதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையின் மாகாண சபை தேர்தலை நடத்த அனைத்து வழிகளிலும் தாம் தயாராக உள்ளதாக அது குறித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுதியளித்துள்ளது. எனினும் தேர்தலுக்கான எந்த தீர்மானமும் இதுவரை இல்லை என அரசாங்கம் கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு குவஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரி டே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற குவெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த குவெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களானாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
3: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
5: சிலசிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்மனால அழகா மாத்த. ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ, 416-649-6388.
5: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7074, 416-704-8074.
9: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து ஒழித்தோம். இந்த அந்த பாடல் நேரம் 8:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ். வார இறுதியில் பெய்த கனமழையால் இந்த டொரண்டோ தீயணைப்பு துறைக்கு, அதாவது டிஎஃப் டொரண்டோ ஃபயர் சர்வீஸுக்கு அவசர அழைப்புகள் குவிந்திருக்கின்றன. இந்த சனிக்கிழமை நேற்றைய மட்டும் டொரண்டோ முழுவதும் கடுமையான வானிலை வீசியதால் 24 மணி நேரத்துக்குள் மீட்பு குழுவினருக்கு கிட்டத்தட்ட 700 போன் கோல்ஸ் வந்திருப்பதாகவும் அதற்கு பதில் அளித்திருக்கின்றார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அனைத்து பிரிவுகளிலும் அழைப்புகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட 36% அதிகமாக இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள். அத்துடன் இந்த சேவையை பார்க்கும் பொழுது இந்த அறுந்து விழுந்த மின்கம்பிகள் உள்ளிட்ட அபாயமான பொருட்களுக்கு அவசர அழைப்புகளுக்கு கிட்டத்தட்ட 339% அதிகரித்திருப்பதாகவும், நீர் தொடர்பான பிரச்சினைக்கு 300% அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஆசவச்சான் திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

ஆசை விஜயேந்திர பத்திரம் தோழி தோய்ந்தது அந்த பாடல். 8:53 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் டூன் தமிழ். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் முதல் காலநிலையை பார்த்துவிடலாம். இப்பொழுது 14°C ஆக இருக்கிறது. உன்னை 17 உணர்ந்துகொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு 13°C உன்னை 12 உணர இருக்கின்றோம். 1 mm குறைவாக மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. திங்களை 20°C உன்னை 21 உணர இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை பார்க்க போனால் அதிகூடிய வெப்பநிலையாக 24°C உள்ள 28 உணர இருக்கின்றோம். 1 mm குறைவாக மழை பொழிவதற்கு சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா தெரிவித்திருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தின் பெட்ரோலின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. சென்னையர்களை தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டுமாகலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உஷா மதன். நன்றி நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: ஸ்கேம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
9: You're listening to East FM, 102.7
10: CJRK. سلام، من سمانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

به همین زودی یکی اومد به جا، دیگه به گوشت نمیرسه صدا، داری چشم

دستم و بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜ ராஜ கீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 தேதி மாலை

0: Tony T. Ponraja.
1: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
0: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
2: 10% down udan commercial mortgage.
0: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
3: Commerce Ventures 416-457-0651.
2: 416-457-0651. Some conditions may apply.
4: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: பாட்டுக்கு பண்பலை, 102.7.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM
8: 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி.

0: என்றும் இசையுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 6470 My Home.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
1: All My Blinds சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள் All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough, 416-841-5301.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
0: என்றும் இசையுடன் East FM உங்களுடன் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம் ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும் ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 65 60.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட் சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கிட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
2: 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 3076474780144.
3: RKS சலோன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலோன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலோன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601 6475395601.
4: Welcome to New Ocean Supermarket.
5: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
6: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
5: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
6: நீர் ரசி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
5: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
6: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
7: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4165582551.
12: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது,
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
9: மார்க்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாஹா டொரண்டோ,
10: அழகு அழகு. 6477873784.
11: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை, ஈஸ்ட் FM 102.7.

எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

hey, hey, hey, hey.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலைவரிசையை இப்பொழுது நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தின் மூலமாகவும், ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ற ஆப்பின் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். எங்கள் ஆப்பினை நீங்கள் கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் போனில் நீங்கள் இணைப்பு செய்து கொள்ள முடியும்.

வானத்துக்கு எல்லை இல்லை, காற்றுக்கு வேலி இல்லை, மண்ணுக்கு அளவு இல்லை, எங்கள் முயற்சிக்கு என்றும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். காலை வணக்கம்.

நாம் எங்கு வாழ்ந்தாலும் நாம் வாழ்கின்ற இடம் பரிசுத்தமாக, சுத்தமாக, ஆனந்தமாக இருக்க நாம் பாடுபடுவோம். எம் இயற்கையை பாதுகாப்ப நாம் வாழும் பூமி எமக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களோடு மற்ற உயிர்களும் பகிர்ந்து வாழ்கிற அற்புதமான இடம். அந்த இடத்தை சுத்தமாக, ஆனந்தமாக வைத்துக் கொள்வோம். இயற்கையை பாதுகாப்போம், என்றென்றும் கொண்டாடுவோம். இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

இந்த நகரத்திலே பணியாற்றுகின்ற துப்புரவு தொழிலாளர்கள். அவர்கள் இந்த நகரத்தை மிக தூய்மையாக வைத்திருப்பதால் தான் எம்மால் அதனை சொர்க்கமாக உணர முடிகிறது. ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு நமது மனதால் நன்றி சொல்வோம். இந்த நகரம் சிறப்பாக இயங்க பணியாற்றுகிற அத்தனை துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் அத்தனை துறை சார்ந்த விற்பனர்களுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

அவரவர் எண்ண புரிதலை பொறுத்தது, அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது. நமது எண்ணங்கள் சரியாக இருந்தால் நமக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா.
1: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 12°C இருக்கிறது, உடல்நிலை 11°C இருக்கிறது. லேசான மழை துருளோடு இன்றைய காலை பொழுது விடிந்திருந்தாலும் கூட சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 21°C வெப்பநிலையை நாம் இன்றைய தினம் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்தின் வெப்பநிலை மாற்றங்களை பார்த்து விடலாம். நாளை செவ்வாய்க்கிழமை 25°C வெப்பநிலை இருக்கும். 1 mm வரையிலான மழை பொழிவுக்கான வாய்ப்பு, இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 23°C, பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை 19°C, வெள்ளிக்கிழமை 20°C வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 18°C ஆகவும் ஞாயிற்றுக்கிழமை 19°C ஆகவும் வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கனேடிய செய்திகள். எபோலா அச்சுறுத்தல் காரணமாக கனடாவின் புதிய எல்லை பரிசோதனை நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. கனடாவில் எபோலா தொற்று மக்களை பாதிக்கும் அபாயம் குறைவாக காணப்படுவதாக கனடாவின் தலைமை மருத்துவ அதிகாரியான டாக்டர் ஜோஸ் ரெமியா தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளில் ஏற்பட்டுள்ள நோய் பரவலுக்கு கனடா எவ்வாறான பதில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது என்பதை விளக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கனேடிய எல்லையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய பரிசோதனை நடவடிக்கைகள் உட்பட்ட விவரங்களை அவர் வெளிப்படுத்தினார். கடந்த புதன்கிழமை முதல் இந்த நடவடிக்கைகள் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடிய எல்லையில் மேலதிகமான பணியாளர்களை நியமிப்பது, மக்கள் எங்கிருந்து பயணம் மேற்கொள்கிறார்கள், அவர்களுக்கு நோய் அறிகுறிகள் உள்ளதா என்பது குறித்த பரிசோதனை கேள்விகளை எழுப்புவது அவற்றில் அடங்கியுள்ளதாக அவர் கூறினார். பரிசோதனை செயற்பாட்டின் போது அடையாளம் காணப்படும் பயணிகளை மதிப்பிடுவதற்காக தனிமைப்படுத்தல் அதிகாரிகள் எல்லையில் பணியில் அமர்த்தப்படுகின்றார்கள். பயணத்தடை தொடர்பான முடிவுகள் அமைச்சரவையால் எடுக்கப்படுகின்றன என்பதையும் அவர் நினைவுபடுத்தினார். எத்தியோப்பியாவில் இருந்து நாடு திரும்பிய ஆன்டாரியோவைச் சேர்ந்த ஒருவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் எபோலா தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கொங்கோ ஜனநாயக குடியரசை பேரழிவுக்கு உள்ளாக்கி வரும் நோயுடன் ஒத்துப்போகும் அறிகுறிகள் நோயாளிகளுக்கு இருந்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களுக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜோஸ் ரீமியே தெரிவித்திருக்கிறார். கனடாவை சிறந்த நாடாக மாற்றுவதில் ஆல்பர்டா மையமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். ஆல்பர்டா கனடாவில் இருந்து வெளியேற வேண்டுமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். கனடாவில் தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆல்பர்டா பொது வாக்கெடுப்பு ஒன்றை அக்டோபர் 19 தேதி நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவின் வளர்ச்சியில் ஆல்பர்டா மையத்தில் இருப்பது அத்தியாவசியமானது என பிரதமர் சுட்டிக்காட்டினார். கனடா உலகின் மிகச்சிறந்த நாடு என கூறிய பிரதமர் மாக்கானி, அது இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் என்றும் அதனை சிறப்பாக மாற்றுவதற்கான பணிகளில் நாம் ஆல்பர்டா மாகாணத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆல்பர்டா மாகாணத்தை கனடாவுடன் இணைத்து வைத்திருக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியரும் தெரிவித்துள்ளார். ஆல்பர்டா கனடாவுடன் இணைந்திருப்பதை தான் ஆதரிப்பதாக அந்த மாகாணத்தின் முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆல்பர்டா மாகாணத்தை கனடாவுடன் இணைத்து வைத்திருக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவரின் திட்டத்திற்கு வரவேற்புகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஆல்பர்டா கனடாவின் ஒரு பகுதியாக தொடர வேண்டுமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பு நெருங்கி வரும் நிலையில் பியர் பொலிவியே இந்த கருத்தை முன்வைத்தார். ஒன்றுபட்ட கனடாவை தான் ஆதரிப்பதாக குறிப்பிட்ட அவர், இதற்காக தினமும் அனைத்து வழிகளிலும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். கனடாவில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆல்பர்டாவின் பொது வாக்கெடுப்பு அக்டோபர் 19 தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தனது சொந்த மாகாண மக்களை கனடாவில் இணைந்து இருக்குமாறு ஊக்குவித்து மாகாணம் முழுவதிலும் பிரசாரம் செய்யப்போவதாக பியர் பொலிவியே அறிவித்துள்ளார். ஆல்பர்டா சுதந்திர வாக்கெடுப்பு தேவையற்றது என ஆல்பர்டா மாகாணத்தின் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் பதவியில் நீடிப்பதற்காக மட்டுமே இந்த வாக்கெடுப்பை நடத்துவதாக ஆல்பர்டாவின் என்டிபி தலைவர் நஹீத் நென்ஷி தெரிவித்தார். ஆல்பர்டா கனடாவில் இருந்து வெளியேற வேண்டுமா என்பது குறித்த பொது வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். கனடாவில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆல்பர்டா பொது வாக்கெடுப்பை அக்டோபர் 19 தேதி நடத்தவுள்ளது. இந்த நிலையில் இந்த வாக்கெடுப்பிற்கு எதிராக ஆல்பர்டா தொடர்ந்தும் கனடாவில் நீடித்திருக்க வேண்டும் என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடும் தனது நிலைப்பாடு என்றும் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார். இந்த பொது வாக்கெடுப்பு ஒரு கேலி கூத்தானது என எதிர்க்கட்சித் தலைவர் நஹீத் நென்ஷி விமர்சித்துள்ளார். ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுவது குறித்து ஆல்பர்டா மாகாணத்தின் பொருளாதார சேதத்தை நீடித்து அரசியல் பிடிவுகளை தூண்டிவிடும் ஒரு முடிவற்ற வாக்கெடுப்பு என அவர் இதனை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசாங்கத்தின் கொள்கையால் விரக்தியடைந்துள்ள ஆல்பர்டா மக்களுக்கு முதல்வர் தனது தொலைக்காட்சி உரையில் அனுதாபம் தெரிவித்த வேளையில் பிரிவினைவாத வாக்குகளை விரும்பாத பெரும்பான்மையான ஆல்பர்டா மக்கள் குறித்து டேனியல் ஸ்மித் மௌனம் காத்து வருவது குறித்தும் ஆல்பர்டாவின் என்டிபியின் தலைவர் விசனம் வெளியிட்டுள்ளார். பிரிவினைவாதிகளுக்கு எதிரான எதிர்ப்பு ஒரு கட்சி சார்பற்ற முயற்சியாக இருக்க வேண்டும் என நஹீத் நென்ஷி ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளார். ஆல்பர்டாவின் என்டிபி ஒரு மத்திய பிரசார வலைதளத்தை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இருந்து பிரிந்து செல்வது குறித்து ஆல்பர்டா வாக்களிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பொதுவான எதிர்கருத்து நிலவுகிறது. இந்த பிரிவினைவாதம் குறித்து வாக்கெடுப்பு அறிவித்தலுக்கு அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்களும் பதிலளித்து வருகிறார்கள். கனடாவில் இருந்து பிரிந்து செல்வதற்கு எதிர்காலத்தில் வாக்களிப்பதா இல்லையா என்பது உட்பட தொடர்ச்சியான பொது வாக்கெடுப்பு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு ஆல்பர்டா வாக்காளர்கள் எதிர்வரும் இலையுதிர் காலத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு செல்வார்கள். கனடாவில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆல்பர்டா பொது வாக்கெடுப்பை 19 தேதி அக்டோபர் மாதத்தில் நடத்தும்.
இந்த நிலையில் பிரிவினைவாத வாக்கெடுப்பு குறித்து அல்பர்ட்டா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். பிரிவினைவாத உரையாடலில் சிறிதும் பங்கெடுக்க விரும்பாத அல்பர்ட்டா மக்களில் பெரும்பான்மையானவர்களின் விருப்பத்தை மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் வேண்டுமென்றே புறக்கணித்து வருவதாக லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரே ஹோகன் குற்றம் சுமத்தினார். கல்கரி கன்ஃபெடரேஷன் தொகுதியின் பிரதிநிதியாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் இது தொடர்பில் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஒரு பொது வாக்கெடுப்பு குறித்து நடத்தப்படும் வாக்கெடுப்பு எதனையும் தீர்த்து வைக்க உதவாது என அவர் சுட்டிக்காட்டினார். இது குழப்பங்களை மேலும் அதிகரிப்பதாக கூறிய கோரி ஹோகன், இது கவனத்தை சிதறடிக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தார். எந்த ஒரு பொது வாக்கெடுப்பிலும் தான் தனது நாட்டிற்காக குரல் கொடுப்பேன் என எட்மண்டன் பகுதியின் பாக்லன் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டேன் லாயர் தெரிவித்தார். ஒன்றுபட்ட கனடாவிற்காக பிரசாரம் செய்யப்போவதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அல்பர்ட்டா மாகாணத்தை 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். இதில் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவிய பசல் ரிவர் க்ரோஃபுட் தொகுதி உட்பட 33 கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிறார். இந்த மாகாணத்தில் 3 லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு NDP நாடாளுமன்ற உறுப்பினரும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ஒன்றுபட்ட கனடாவை தான் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ள பிய பொலிவிய, இதற்காக அனைத்து வழிகளிலும் பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். கனடிய செய்திகள் கேட்டீர்கள். East FM 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20 நிமிடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 நிமிடம்.

இலங்கை செய்திகள். இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறினார். மாகாண சபை தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி நாட்டில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக அனர்த்த நிவாரணப் பணிக்கென செலவிடப்பட்டுவிட்டதாக அவர் கூறினார். இதற்கென 500 பில்லியன் ரூபாவை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் இந்த வருடத்தில் தேர்தலை நடத்த முடியாத நிலை தோன்றியுள்ளதாக அவர் விளக்கமளித்தார். இதேவழி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் தேர்தல் சட்டங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக தற்போதைய சட்டச் சிக்கல்களை ஆராய்வதற்கு நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த வருடத்தில் தேர்தலை நடத்த முடியும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்த முடிவுகளை நாடாளுமன்றமும் தேர்தல் ஆணைக்குழுவுமே எடுக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் எவ்வாறு அதனை அறிவிக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே கேள்வி எழுப்பினார். பாணந்துறையில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். யாழ்ப்பாணத்திற்கு வெற்றி மேற்கொண்டு ஆளும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒருவர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்களை நாமல் ராஜபக்சே கடுமையாக விமர்சித்தார். தேர்தல் எப்போது நடத்தப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றமும் தேர்தல் ஆணையாளருமே தீர்மானிக்க வேண்டும். நாடு முழுவதும் சுற்றித்திரும் ஒரு கட்சியின் செயலாளர் எவ்வாறு தேர்தலை தீர்மானிக்க முடியும்? இந்த ஆண்டில் தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்று அறிவிக்க எந்த ஒரு கட்சி செயலாளருக்கும் அதிகாரம் இல்லை. இவ்வாறான முடிவுகள் அரசியலமைப்பு ரீதியான நிறுவனங்களின் ஊடாகவே எடுக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்சே சுட்டிக்காட்டினார். அண்மித்த காலத்தில் தேர்தல் எதுவும் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படாத போதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டங்களுக்கும் தொகுதி சபை கூட்டங்களுக்கும் பெரவளவிலான மக்கள் தொடர்ந்து வருகை தந்து வருவதாகவும் நாமல் ராஜபக்சே கூறினார். இது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் வளர்ந்து வரும் அதிருப்தியையும் தமது கட்சியின் மீது கொண்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையினையும் பிரதிபலிப்பதாகவும் அவர் உரிமை கோரினார். தமது கட்சி பல அரசியல் சவால்களை முறியடித்து அடிமட்ட அளவில் இன்னும் பலமாக இயங்கி வருவதாகவும் தற்போதைய நிர்வாகத்தின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக தமது கட்சி உறுதியாக நின்று வருவதாகவும் நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரபன்சுவுக்கு கடுவலை நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. 500,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீரப் பிணைகளில் அவரை கடுவலை நீதவான் விடுதலை செய்தார். போர் வீரர்கள் நினைவஞ்சலிக்கான ஒத்திகை நடவடிக்கைகளை குழப்ப முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு இன்று காலை அவர் தலங்கம காவல் நிலையத்தில் முன்னிலையானார். இந்த நிலையில் அங்கு வைத்து அவர் கைது செய்யப்பட்டு கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. முடிந்தால் பசில் ராஜபக்சவை மீண்டும் நாட்டிற்கு வரவழைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன சவால் விடுத்துள்ளார். அண்மைய நீதிமன்ற நடவடிக்கைகள் காரணமாக ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்கள் மீதான அழுத்தங்கள் தீவிரமடைந்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொது நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன இந்த சவாலை விடுத்தார். ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாதபடி பல்வேறு வாதங்கள் கடந்த காலத்தில் இருந்ததாக பிரதியமைச்சர் இருந்தபோதிலும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற நிலக்கரி கொள்வனவு பரிவர்த்தனைகள் தொடர்பான முறைகேடுகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை ஆராயும் பணிகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளும் காலக்கெடு கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் பி வி பந்துலசேன உறுதிப்படுத்தினார். நிலக்கரி கொடுக்கல் வாங்கல் முறைகேடுகள் தொடர்பாக ஒட்டுமொத்தமாக 28 புகார்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. நிலக்கரி கொள்வனவு தொடர்பான முறைகேடுகள் மற்றும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தும் ஆணைக்குழுவின் கட்டளை பத்திரத்திற்கு அமைவாக இந்த 28 முறைப்பாடுகளும் விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளின் தன்மை மற்றும் அவற்றின் உள்ளடக்கத்தின் தீவிரத்தன்மையற்றை கருத்தில் கொண்டு தேவை ஏற்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களை அழைத்து நேரடியான வாக்குமூலங்களை பதிவு செய்யவும் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என செயலாளர் பி வி பந்துலசேன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கைதியொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. வழக்கொன்றிற்காக யாழ்ப்பாணம் அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்குள்ள சிறைச்சாலையில் அவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக சிறைச்சாலையின் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜநாயக் தெரிவித்தார். 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற மரண தண்டனை கைதியே உயிரிழந்திருப்பதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:39.

0: 7:44 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை எஸ்எஃப்எம் 102.7.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal, aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
5: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
6: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் இஸ்டெஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃப்எம் 102.7.
0: 7:46 நிமிடம் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

7:52 எஸ்டிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான முக்கிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஈரான் ஏனைய பிராந்திய நாடுகளுக்கிடையில் முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று பெருமளவில் பேசி முடிக்கப்பட்டு தற்போது இறுதி வடிவத்தை பெறும் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். இந்த உடன்படிக்கையின் இறுதி அம்சங்கள் மற்றும் விவரங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோமோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதனையும் அவர் வெளியிடவில்லை. அமைதி மற்றும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டார் உட்பட்ட நாடுகளின் தலைவர்களோடு மிகவும் சாதகமான தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் சனிக்கிழமை நடைபெற்ற தொலைபேசி உரையாடலும் மிக பயன்மிக்கதாக அமைந்திருந்தது என அவர் கூறினார். இந்த உடன்படிக்கை ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை முற்றிலும் தடுக்கும் என டிரம்ப் உறுதியளித்துள்ளார். இதேபடி டிரம்பின் கருத்துக்கள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாகி, கடந்த வாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானின் நிலைப்பாடுகள் பரஸ்பரம் நெருங்கியுள்ளதாக ஏற்றுக்கொண்டார். எனினும் முக்கிய பிரச்சனைகளின் முழுமையான உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதாக இதனை கருத முடியாது என்றும் அமெரிக்க தரப்பில் இருந்து முரண்பாடான அறிக்கைகள் தொடர்ந்து வெளியாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெஹ்ரானில் ஈரானிய தலைமையுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அதிக பலன் அளித்திருப்பதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்தது. இந்த ராஜதந்திர நகர்வுகள் மூலம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான முற்போக்கான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா பயண அனுமதி வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் காரணமாக நியூயோர்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையின் கூட்டத்தில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கலந்து கொள்ளப்போவதில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாயியை மேற்கோள் காட்டி இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இயற்கை எரிவாயுவை ஏற்றிய இரண்டு கப்பல்கள் ஹோமோஸ் நீரிணை ஊடாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவை நோக்கி பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடல்வழி கண்காணிப்பு தரவுகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. புவைரைத் என்ற கப்பல் நாளை பாகிஸ்தானில் தனது சரக்குகளை இறக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கப்பல் கடந்த மார்ச் மாதம் கட்டாரில் சரக்குகளை ஏற்றியதாக கூறப்படுகிறது. இதேவேளை இரண்டாவது கப்பலான அல் ரயான் கப்பலும் ஹோமோஸ் நீரிணையை கடந்து விட்டதாக ரொய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கப்பலும் கட்டாரில் சரக்குகளை ஏற்றியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கடந்த மே 22 அந்த கப்பல் இறுதியாக வளைகுடா பகுதியில் அவதானிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த கப்பல் தற்போது ஒமான் மற்றும் ஈரானை பிரிக்கும் கடல் பகுதியில் நீரிணைக்கு வெளியில் இருப்பதாகவும் எதிர்வரும் June 27 அது சீனாவை சென்றடையும் என எதிர்பார்ப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை தொடர்ந்து நாட்டின் மின்வெட்டு ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான வழிகளை ஈரான் ஆராய்ந்து வருவதாக அந்த நாட்டின் முதலாவது துணை ஜனாதிபதியான முகமது ரீசா அரைஃப் தெரிவித்தார். சில மின் உற்பத்தி நிலையங்களால் கைத்தொழில் துறைக்கு தேவையான உற்பத்தியினை வழங்க முடியாமல் போயுள்ளதோடு பொது மின் விநியோக கட்டமைப்பிலிருந்து அவர்களுக்கு மின்சாரத்தை வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தாம் தள்ளப்பட்டிருப்பதாக அரைஃப் தெரிவித்துள்ளார். எதிர்சக்தியை உகந்த முறையிலும் தகுந்த வகையிலும் பயன்படுத்துவது எமது பொதுவான கலந்துரையாடலாக இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை எரிசக்தி உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களைத் தொடர்ந்து இந்த வார ஆரம்பத்தில் ஈரானிய மக்கள் எரிபொருள் நுகர்வை குறைக்குமாறு அந்த நாட்டின் எண்ணிவிழ அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஹோமூஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதன் காரணமாக அமெரிக்காவின் டொனால்டு டிரம்ப் பொருளாதார ரீதியாக மிகப்பெரும் அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. எண்ணெய் விநியோகத்தில் அமெரிக்கா பெருமளவிற்கு தற்சார்புடையது என்ற டிரம்பின் வாதம் சரியானதாக இருந்தாலும் அது உலகளாவிய சந்தையில் எண்ணெயின் விலையில் ஏற்படும் தாக்கத்தை தடுத்து நிறுத்த போதுமானதாக இல்லை. பொதுமக்கள் தமது வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கும் வீடுகளை வெப்பப்படுத்துவதற்கும் அதிக தொகையினை செலவிடுவதால் அவர்களால் இனி தேவைகளுக்கான செலவினங்களை மேற்கொள்ள முடியாத நிலை தோன்றியுள்ளது. இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்து வருவதோடு பணவீக்கத்தையும் அதிகரித்தது. இந்த நிலைமை அரசியல் ரீதியான பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குடியரசுக் கட்சியின் செனட்டர்கள் மற்றும் பிரதிநிதிகள் தத்தமது பிராந்தியங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவினங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் கடுமையான விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கையினை எளிதாக்குவதாக அளித்த வாக்குறுதிக்காகவே டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை என்றே தற்போது பெரும்பாலான மக்கள் கருதுகிறார்கள். எனவே அவர் ஒரு உடன்பாட்டை எட்ட விரும்புகிறார். தமக்கு எந்த அவசரமும் இல்லை என அவர் கூறினாலும் இதனை விரிவாக செய்து முடிக்க அவர் விரும்புகிறார்.
ஏனெனில் அந்த விவகாரம் எவ்வளவு காலம் நீடிக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கு அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை கடுமையான தாக்கத்தை செலுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையில் நாம் முன்னேறிச் செல்வதற்கு முயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறமை போன்றவை அவசியம். வேகமாக நகர்ந்து செல்லும் இன்றைய போட்டிகள் நிறைந்த சூழலில் அவற்றை எதிர்கொண்டு முன்னேறுவது என்பது சுலபமானது அல்ல. பல்வேறு காரணங்களால் மாற்றங்கள் எங்கு நடைபெற்றாலும் அது நம்மை சுற்றியும் துரிதமாக பரவிவிடுகிறது. அதனால் நன்மைகள் இருந்தாலும் அது விரைவாகவே காலவதியாகி போவதை தவிர்க்க முடியாத நிலையும் காணப்படுகிறது. எனவேதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக நாம் தொடர்ந்தும் சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. இவற்றை எதிர்கொண்டு கடந்து செல்ல உறுதியான மனம், தெளிவான திட்டமிடல், சூழ்நிலைக்கேற்ப குறுகிய காலத்தில் திட்டத்தை மாற்றியமைத்து செயல்படுத்தி முன்னோக்கி நகர்வதற்கான திறமை, கட்டமைப்பு, சவால்களை கையாள வேண்டிய துணிச்சல், உதவி ஒத்துழைப்புகளுக்கான அமைப்புகள் தயார் நிலையில் இருப்பது அவசியமாகின்றது. இவற்றை சரியான முறையில் கையாள்வதன் மூலமாக வாழ்க்கையின் வெற்றியினை நாம் அடைய முடியும். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

0: 8 மணி 8 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 12 பாகை செல்சியஸாக இருக்கிறது. உடல்நிலை 11 இருக்கிறது. லேசான மழை துறலோடு இன்றைய காலை பொழுது விடிந்திருந்தாலும் கூட சூரியொளியை பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை நாம் இன்றைய தினம் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரத்தின் வெப்பநிலை மாற்றங்களை பார்த்துவிடலாம். நாளை செவ்வாய்க்கிழமை 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு, இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் 23 பாகை செல்சியஸ், பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வியாழக்கிழமை 19 பாகை செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 18 பாகை செல்சியஸாகவும், ஞாயிற்றுக்கிழமை 19 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடாவை சிறந்த நாடாக மாற்றுவதில் ஆல்பர்டா மையமாக இருக்க வேண்டும் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். ஆல்பர்டா கனடாவில் இருந்து வெளியேற வேண்டுமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். கனடாவில் தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆல்பர்டா பொது வாக்கெடுப்பு ஒன்றை அக்டோபர் 19 தேதி நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் கனடாவின் வளர்ச்சியில் ஆல்பர்டா மையத்தில் இருப்பது அத்தியாவசியமானது என பிரதமர் சுட்டிக்காட்டினார். கனடா உலகின் மிகச்சிறந்த நாடு என கூறிய பிரதமர் மாக்கானி, அது இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் என்றும், அதனை சிறப்பாக மாற்றுவதற்கான பணிகளில் நாம் ஆல்பர்டா மாகாணத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். ஆல்பர்டா மாகாணத்தை கனடாவுடன் இணைத்து வைத்திருக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க உள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியரும் தெரிவித்துள்ளார். ஆல்பர்டா கனடாவுடன் இணைந்திருப்பதை தான் ஆதரிப்பதாக அந்த மாகாணத்தின் முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆல்பர்டா மாகாணத்தை கனடாவுடன் இணைத்து வைத்திருக்கும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவரின் திட்டத்திற்கு வரவேற்புகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஆல்பர்டா கனடாவின் ஒரு பகுதியாக தொடர வேண்டுமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பு நெருங்கி வரும் நிலையில் பியர் பொலிவியே இந்த கருத்தை முன்வைத்தார். ஒன்றுபட்ட கனடாவை தான் ஆதரிப்பதாக குறிப்பிட்ட அவர், இதற்காக தினமும் அனைத்து வழிகளிலும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். கனடாவில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து ஆல்பர்டாவின் பொது வாக்கெடுப்பு அக்டோபர் 19 தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தனது சொந்த மாகாண மக்களை கனடாவில் இணைந்து இருக்குமாறு ஊக்குவித்து மாகாணம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்யப்போவதாக பியர் பொலிவியே அறிவித்துள்ளார். இந்த வருடத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறினார். மாகாண சபை தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி நாட்டில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக அனர்த்த நிவாரணப் பணிக்கென செலவிடப்பட்டு விட்டதாக அவர் கூறினார். இதற்கென 500 பில்லியன் ரூபாவை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் இந்த வருடத்தில் தேர்தலை நடத்த முடியாத நிலை தோன்றியுள்ளதாக அவர் விளக்கமளித்தார். இதேவழி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக்காலத்தில் தேர்தல் சட்டங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக தற்போதைய சட்ட சிக்கல்களை ஆராய்வதற்கு நாடாளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அந்த அறிக்கை கிடைத்தவுடன் அடுத்த வருடத்தில் தேர்தலை நடத்த முடியும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்த முடிவுகளை நாடாளுமன்றமும் தேர்தல் ஆணைக்குழுவுமே எடுக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் எவ்வாறு அதனை அறிவிக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார். பாணந்துறையில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். யாழ்ப்பாணத்திற்கு வெற்றி மேற்கொண்டு ஆளும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒருவர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்களை நாமல் ராஜபக்ஷ கடுமையாக விமர்சித்தார். தேர்தல் எப்போது நடத்தப்பட வேண்டும் என்பதை நாடாளுமன்றமும் ஆணையாளருமே தீர்மானிக்க வேண்டும். நாடு முழுவதும் சுற்றித்திரும் ஒரு கட்சியின் செயலாளர் எவ்வாறு தேர்தலை தீர்மானிக்க முடியும்? இந்த ஆண்டில் தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்று அறிவிக்க எந்த ஒரு கட்சி செயலாளருக்கும் அதிகாரம் இல்லை. இவ்வாறான முடிவுகள் அரசியலமைப்பு ரீதியான நிறுவனங்களின் ஊடாகவே எடுக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான முக்கிய ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஈரான் ஏனைய பிராந்திய நாடுகளுக்கிடையில் முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று பெருமளவில் பேசி முடிக்கப்பட்டு தற்போது இறுதி வடிவத்தை பெறும் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். இந்த உடன்படிக்கையின் இறுதி அம்சங்கள் மற்றும் விவரங்கள் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹோமோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் எதனையும் அவர் வெளியிடவில்லை. அமைதி மற்றும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை தொடர்பில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கட்டார் உட்பட்ட நாடுகளின் தலைவர்களோடு மிகவும் சாதகமான தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் டிரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் சனிக்கிழமை நடைபெற்ற தொலைபேசி உரையாடலும் மிக பயன்மிக்கதாக அமைந்திருந்தது என அவர் கூறினார். இந்த உடன்படிக்கை ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை முற்றிலும் தடுக்கும் என டிரம்ப் உறுதியளித்துள்ளார். இதேபடி டிரம்பின் கருத்துக்கள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாகி, கடந்த வாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரானின் நிலைப்பாடுகள் பரஸ்பரம் நெருங்கியுள்ளதாக ஏற்றுக்கொண்டார். எனினும் முக்கிய பிரச்சனைகளின் முழுமையான உடன்பாடு எட்டப்பட்டு விட்டதாக இதனை கருத முடியாது என்றும், அமெரிக்க தரப்பில் இருந்து முரண்பாடான அறிக்கைகள் தொடர்ந்து வெளியாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முக்கிய மத்தியஸ்தராக செயல்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெஹ்ரானில் ஈரானிய தலைமையுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அதிக பலன் அளித்திருப்பதாக பாகிஸ்தான் தரப்பு தெரிவித்தது. இந்த ராஜதந்திர நகர்வுகள் மூலம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இறுதி உடன்பாட்டை எட்டுவதற்கான முற்போக்கான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: எட்டு மணி 18 நிமிடம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
3: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514, 416-455-3514.
4: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
6: ரோஜ் ரிவர் சுக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 to 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
7: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-4427.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
0: நேரம் 8 மணி 22 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். எல்லாம் ஒழுங்காக இருப்பது அல்லது எல்லாம் குழப்பமாக இருக்கிறது, இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஒழுங்கும் குழப்பமும் என்கின்ற ஒரு குழப்பம் எங்களுக்குள் ஏற்படலாம். ஒழுங்கு என்பது எங்களை சுற்றியிருக்கக்கூடிய நபர்கள், அதாவது எங்களுடைய குடும்பம், நட்பு, சமூக உறவுகள், இவை எல்லாமே ஒழுங்கு என்கின்ற ஒழுங்குக்குள் வருகிறது. இவர்கள் அனைவரும் நல்ல புரிதலோடும் சமூக விதிகளை தெளிவாக கடைபிடித்து ஓரளவிற்கு ஊகிக்கக்கூடிய நடவடிக்கைகளோடு எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் அனைவரையும் நாங்கள் ஒழுங்கு என்று சொல்கிறோம். குழப்பம் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எதிர்பாராமல் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பெரிதாகவும் இருக்கலாம், சிறிய வேளைகளில் சிறியதாகவும் இருக்கலாம். குழப்பம் என்பது எதில் வேண்டுமானாலும் உருவாகலாம். நன்றாக அறிந்த நண்பர்கள் அல்லது நெருக்கமாக பழகியவர்கள் கூட சில வேளைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அவர்கள் எங்களோடு பிரிந்து செல்கின்ற போது, எங்களை பற்றி தவறான ஒரு விடயத்தை சொல்லுகின்ற போது ஒரு குழப்பமான சூழல் உருவாகிவிடுகிறது. சில வேளைகளில் இந்த குழப்பம் வேண்டுமென்றே உருவாக்கப்படுகிறது, சில வேளைகளில் தற்செயலாக உருவாக்கப்படுகிறது. இந்த குழப்பம் என்பது சில வேளைகளில் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத செயல்களாகவும் மாறிப்போய் விடுகின்றன, அல்லது எங்களால் கட்டுப்படுத்த முடியாதவையாகவும் இந்த குழப்பங்கள் இருந்து விடுகின்றன. உச்சபட்சமான குழப்பம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கிறது, திடீரென்று எங்களை வேலையை விட்டு நீக்கி விடுகிறார்கள். அல்லது மனமாற காதலித்த ஒரு காதலன் காதலி, அல்லது திருமணம் செய்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, இவர்கள் ஏமாற்றப்பட்டு நிற்கதியான நிலைக்குள் தள்ளப்படுவதை கூட மிகப்பெரிய குழப்பம் என்று சொல்கிறார்கள். இப்படியான குழப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். நல்ல ஒரு நட்பு துரோகம் செய்வதாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால் எங்களின் நிலைமைகளில் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு சரிவாக இருக்கலாம். எதிர்பாராத ஒரு விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்க நேருகின்ற போது இதை குழப்பம் என்று சொல்கிறார்கள். அது ஒரு நபரிடமிருந்தோ அல்லது ஒரு சூழலாகவோ அல்லது ஒரு சம்பவத்தாலோ ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஆக வாழ்க்கை என்பது குழப்பங்களும் ஒழுக்கங்களும் கொண்டதாக இருக்கிறது. இந்த குழப்பங்களும் ஒழுக்கங்களும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் எப்படியாக வாழலாம் என்பது தொடர்பில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த குழப்பம் ஏன் ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு முதலில் பதில் காண முனைகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த குழப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம், தனிப்பட்டு ஒவ்வொருவரும் எது சரி எது தவறு என்கின்ற கோட்பாட்டை வகுத்து அதை வைத்துக் கொண்டு அதை நம்புவதால் ஏற்படுகிறது. உலகமே பாழாய்ப்போனாலும் சரி, என்னை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கும் மனநிலையோடு இருப்பவர்கள் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். உலகம் எப்படி போனாலும் பரவாயில்லை, யார் எவ்வாறு கேடு கட்டாலும் பரவாயில்லை, நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலை படைத்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்றவர்களை குழப்பத்தில் தள்ளுவார்கள். மற்றவர்களுக்கு எவ்வாறான பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினர் இருக்கிறார்கள். மறுபுறம், ஏதாவது பிரச்சனை எனக்கு வந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும், நான் பாடுபட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களை தூக்கிவிட வேண்டும் என்று நம்பக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களால் எப்படியாவது நாம் காப்பாற்றப்பட்டு விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு துடுப்பாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மற்றவர்களின் மீது ஏறி தாங்கள் தப்பித்துக் கொள்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அப்படியான உலக ஒழுக்கம் அல்லது உலக ஒழுங்கு என்பதுதான் இருக்கிறது. இப்படியான உலக ஒழுங்கில் நாம் எப்படி வாழுகிறோம் என்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருக்கிறது. எப்படியாக நாங்கள் வாழப்போகிறோம் என்கின்ற ஒரு குழப்பம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த குழப்பம் இல்லாத நிலையை அடைவதற்கு நாங்கள் சில விதிகளை வகுத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இவ்வாறான விதிகளை வகுத்துக் கொண்டு வாழுகின்ற போது ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற போது அந்த எதிர்பார்ப்புகளை

0: பூர்த்தி செய்ய முயல்வோம். எங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது எங்களோடு ஒழுக்கம் சேர்ந்திருக்கின்றவர்கள், எங்களோடு சேர்ந்து ஒழுகக்கூடியவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லது அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோம். மற்றவர்களிடம் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது என்ற புரிதல் எங்களுக்குள் இருந்தால் இந்த குழப்பங்களை தவிர்த்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய உலகம் மிக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண வேண்டும். எங்களுக்கு உதவி செய்வதற்கான தலையாய பொறுப்பு எங்களிடம் தனியே இருக்கிறது. அதாவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் யாரையும் தங்கியிருக்காமல் எங்களை நாங்களே சார்ந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை வந்தால் இந்த குழப்பங்கள் போய்விடும் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு உதவி செய்வதற்கான தலையாய பொறுப்பு உங்களிடமே இருக்கிறது. யாராவது உதவுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். சிறந்த விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கும் நபர்களை நண்பர்களாக கொண்டிருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். அப்படியானவர்களை உங்கள் அருகிலே வைத்துக் கொண்டால், அது உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தால் குழப்பங்கள் இல்லாமல் ஒழுக்கமாக நீங்கள் வாழ முடியும், ஒரு உலக ஒழுங்கோடு நீங்கள் வாழ முடியும் என்று சொல்கிறார்கள். அடுத்து, நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளீர்களா என்று ஒப்பிட்டு பாருங்கள். அதை விட்டுவிட்டு இன்னுமொருவரோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். நேற்று இருந்த நிலையை விட இன்று உங்களுடைய நிலை உயர்ந்திருக்கிறதா, ஒரு அடியாவது நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்களா என்றால் அது மிக முக்கியம். அது குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். மற்றவர்களை விட நீங்கள் எத்தனை அடி தாழ்ந்திருக்கிறீர்கள் அல்லது மற்றவர்களை விட எத்தனை அடி உயர்ந்திருக்கிறீர்கள் என்று இந்த கம்பாரிசன், மற்றவர்களோடான ஒப்பீடுகளை தவிர்த்து விட்டால் வாழ்க்கை குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் என்றொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை குறை சொல்வதற்கு முன் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அது பிழை, இது பிழை, அது சரி, இது சரி என்று சொல்லி உலகத்தின் மீதும் சுற்றியிருக்கின்றவர்கள் மீதும் விமர்சனங்களை முன்வைப்பதற்கு முன்பாக நாங்கள் சரியாக செய்கிறோமா, எங்களுடைய பங்கை இந்த உலகத்திற்கு அல்லது நான் வாழும் சூழலுக்கு, நான் பணிபுரிகின்ற இடத்திற்கு அல்லது நான் இருக்கக்கூடிய ஒரு சுற்றத்திற்கு என்னுடைய பங்கு சரியாக இருக்கிறதா, மற்றவர்கள் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, அதை தவறாக செய்து விட்டார்கள் என்று எதற்கெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அதற்கெல்லாம் குறை சொல்வதற்கு முதல் எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். எது எல்லாம் பலன் அளிக்குமோ அதை செய்வதற்கு பதிலாக எது அர்த்தமுள்ளதோ அதை செய்யுங்கள். அது மிக முக்கியம். எது அர்த்தம் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கிறதோ அதை செய்யுங்கள். அது வாழ்க்கைக்கு மிகுந்த சந்தோஷத்தை, மன நிறைவு தரக்கூடியதாக இருக்கும். உண்மையை பேசுங்கள். எப்போதும் உண்மை பேசுவது என்பது உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே வழியில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உண்மையை பேசுங்கள். உண்மையை பேச முடியாத சூழல் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் பொய் பேசுவதையாவது தவிர்த்து விடுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த உண்மை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எங்கெல்லாம் நாங்கள் உண்மையை பேச தவறுகிறோமோ, எங்கெல்லாம் பொய் பேசுகிறோமோ, அங்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். பொய்யின் மீது பொய் கட்டமைத்துப்பட்டுக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து பொய்களை பேசுகின்ற போது முதலில் சொன்ன பொய்யை காப்பாற்ற வேண்டியதற்காக இன்னும் பல பொய்களை அடுக்கி கொண்டு போவோம். எங்கே பொய் சொன்னோம், எங்கே உண்மை சொன்னோம் என்ற குழப்பம் எங்களுக்குள் வந்துவிடும். இந்த குழப்பமே எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காணாமல் செய்துவிடும். எப்போதும் இவருக்கு என்ன பொய் சொன்னோம், இவரை எப்படி பொய் சொன்னோம், இப்படி எல்லாம் எல்லோருக்கும் பொய் சொல்லி சொல்லி இந்த பொய் என்பதையே வாழ்க்கையாக போய்விட்டால் வாழ்க்கை குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். எங்களிடம் பேசும் நபருக்கு எங்களை விட அதிகமான விடயம் தெரியும் என்ற எண்ணத்தை எப்போதும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். அது யாராகவும் இருக்கலாம், எங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை சொல்ல வருகின்ற போது எங்களை விட அவர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு அவர்களை கேட்க தொடங்கினால் அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் எனக்கெல்லாம் தெரியும் என்ற நிலையில் நாங்கள் ஒருவரை கையாளத் தொடங்கினோமாக இருந்தால் அந்த உண்மைகளை அல்லது அவர்கள் சொல்ல வருகின்ற விடயத்தை அல்லது அந்த விடயங்களில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை எங்களால் உள்வாங்க முடியாமல் போய்விடும். எனவே எங்களோடு பேசும் நபருக்கு எங்களை விட அதிகம் ஆன விடயங்கள் தெரிந்திருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் நாங்கள் கையாள பழகிக்கொள்வது மிக முக்கியமானது. பேசுகின்ற போது சுற்றி வளைக்காமல் நேரடியாக எதையும் சொல்லி பழகினால் குழப்பங்கள் காணாமல் போய்விடும். நாங்கள் நேரடியாக பல விஷயங்களை சொல்லாமல் சுற்றி வளைத்து சொல்வதால் தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வருகிறது. இதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஷூட்டாக நாங்கள் கையாள பழகிக்கொண்டோமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகள் வராது. நாங்கள் சுற்றி வளைத்து பேச முற்படுகின்ற போது நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன என்பது எங்களுக்கே சில வழிகளில் மறந்து போய்விடும். அல்லது நான் இதை சொல்ல முற்படுகிறேன் என்பது எங்களுக்கு குழப்பமாகி போய்விடும். வாழ்க்கையில் குழப்பங்கள் வருவதற்கு காரணம் இந்த சுற்றி வளைத்து பேசுவது. அப்படி சுற்றி வளைக்காமல் அதையும் நேரடியாக சொல்லி பழகினால் வாழ்க்கையில் குழப்பங்களை தவிர்த்து விட முடியும். இப்படி பல விடயங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், குழப்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இப்படியான விடயங்களை கையாள்வது இலகுவாக இருக்கும். வாழ்க்கையை வாழ்வதற்கும் குழப்பம் இல்லாமல் வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்வதற்கும் உதவியாக இருக்கும். இந்த விடயங்களை வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றிக் கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எப்பவுமே கொஞ்சம் சவுண்ட் வைக்க தோணும், இது ஈஸ்ட் எஃப்எம்.
0: இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7, நேரம் 8:36.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். குணா, நிறுவனங்களை வைத்திருக்கின்றவர்கள் தமது பணியாளர்களுக்கான காப்புறுதிகளை வழங்குகின்ற நடைமுறை இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய பல் மருத்துவம் மற்றும் ஏனைய மருத்துவம், அவர்களுடைய குடும்பத்திற்கான மருத்துவம், இப்படி பலவாறாக மருத்துவ காப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அல்லது ஒரு உணவகம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான உணவு தயாரிப்பாளராக செஃபாக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்தி நேரிடும். அப்படியானவர்களுக்கான காப்பீடுகள் அல்லது அப்படியானவர்களை பிரதியீடு செய்வதற்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா, அதை பற்றி கூற முடியுமா?
1: நிச்சயமாக, இந்த கீ பர்சன் இன்சூரன்ஸ் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டன்டான கன்செப்டாக வருகின்றது. ஸோ வென் யூ ஹேவ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓ அல்லது பிக் பிக் பிஸ்னஸ், அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் கீ பர்சனாக இருப்பவர், ஒரு டென்டிஸ்ட்ரி ஓனர்னு சொல்லி சொன்னால் அந்த டென்டிஸ்ட் வந்து ஒரு கீ பர்சன், அவர்களுக்கு பெரிய ஒரு கிளைண்டல் பேசிஸ் இருக்கும். அப்போ அந்த டென்டிஸ்டுக்கு ஒரு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது கொடிய நோய், இல்லாட்டி அவருக்கு ஒரு இறப்பு நடக்கும் பொழுது அந்த டென்டிஸ்ட்ரியை நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணாமல் அந்த அவரை அவர் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து ரிக்கவர் பண்ணுற பீரியட்டில் இன்னொரு டென்டிஸ்டை கொண்டு அந்த ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணுவதற்கு அவர்களுக்கு வந்து சேலரி கொடுப்பதற்கு லம்சம் மணி தேவைப்படுகின்றது. இதே வந்து ஒரு கோப்பரேட் ஓன்ட் கீ பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியின் மூலம் அதை நிறைவு செய்ய முடியும். இதே போல நீங்கள் சொன்னது போல் ஒரு செஃப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கீ பர்சனுக்கும் ஒரு கீ பர்சன் லைஃப் இன்சூரன்ஸ் ஓ கீ பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் செய்வதன் மூலம் கம்பெனியின் அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகவும் வருகின்றது. கம்பெனியின் மணியிலிருந்து பே பண்ணியே அதை செய்வதன் மூலம் அதை அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவரை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ஒரு லம்சம் மணி 1 மில்லியனோ 2 மில்லியனை நீங்கள் பெற முடியும்.
0: ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
2: கழிவுகள்
1: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
2: 200 Field Road, Unit 101, Middlefield and Mectical.
1: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹரி CPA.CA.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடை கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடை கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 14 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
7: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின். 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
4: 8:52.

0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே.
1: இந்த மாதிரி அம்மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க நீங்க கேட்டீங்களா? இல்ல, உங்க பிளட் தானே இங்கேயும் ஓடுது.

0: புதினா சட்னி இல்லையா?
1: அதான் இவ்வளவு இருக்குல்ல, இத சாப்பிடுங்க
0: சார். வேலை போகும்போது மட்டும்தான் மரியாதை, படிக்கும் போது இருக்காது, ரிட்டையர்ட் ஆன பிறகு இருக்காது.
2: சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்?
0: கொடுக்கறத சாப்பிட்டு சைலண்டா இருக்கு.

0: புது ஷோக்கு பாலிசி இருக்கு.
1: போடுங்க சார்.
0: மொத்தம் வீட்டில் சும்மா இருந்தா அவ்வளோதான்.

பொழுதின் சுகம் சுகம் எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படியே. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.

நன்றி ரமணன். நேரம் 9:01. ஈஸ்ட் எஃப்எம் நேர்கள் அனைவருக்குமே விடிந்திருக்கின்ற இந்த ஒரு இனிமையான ஒரு நாளை வந்து உங்களுக்கும் ஒரு இனிமையான நாளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்ல போகின்றோம். இன்று வழமை போலவே மே மாதம் 25 2026 ஒலிபரப்புடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று பலருக்கு வந்து ஒரு விசேஷமான நாளாக இருக்கலாம். அதாவது பிறந்த நாள், திருமண நாள், பிற சுப காரியங்கள் என்று கொண்டாட்டங்களை இன்றைய நாளில் நினைவு கூறுகின்ற அனைவருக்குமே ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் உடன். இப்பொழுது முதல் 12 வரை நேற்று இன்று நாளையுடன் பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் நேற்று இன்று நாளை உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.

நேரம் 9:07 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 14°C 14 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு திங்கட்கிழமையாக இன்றைய பொழுது வந்து இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிகூடிய வெப்பநிலை 21°C 23 இருக்க போகின்றது. அதே போல மாலை வேளையில் 18°C நாங்கள் 18 உணர இருக்கின்றோம். நாளை செவ்வாய்க்கிழமை ஒரு மழைக்கான ஒரு பொழுதாக இருக்கப் போவதாக தற்போதைய தரவுகள் வந்து கூறுகின்றது. நாளைக்கும் 1 mm அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அதிகூடிய வெப்பநிலை 25°C 29 உணர இருப்பதாகவும், அதி குறைந்த வெப்பநிலையாக பார்க்கும் பொழுது 16°C 16 உணரவும் இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. எஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. Good Life Flooring.ca.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
8: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 9:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வார இறுதியில், அதாவது கடந்த வார இறுதியில் வந்து டொரண்டோ முழுக்கவும் வந்து கனமழை வந்து பெய்தது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான். அப்படி இருந்தாலும் கூட அதற்கு முன்பே வந்து சுற்றுச்சூழல் கனடா இதற்கான எச்சரிக்கை கூட வழங்கி இருந்தார்கள். இவ்வாறு வார இறுதியில் வந்து கிட்டத்தட்ட 30 முதல் 50 மில்லிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலே வந்து எச்சரிக்கை விடுத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு இன்று காலையிலிருந்து பார்க்கும்போது வானம் வந்து மிக தெளிவாக சூரிய வெளிச்சத்துடன் தான் காணப்படும் அப்படி என்றும், இதற்கு பிறகு தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே இரட்டை இலக்கத்திலேயே இந்த வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்று பார்க்கும் பொழுது 23 டிகிரி செல்சியஸாக அதிபட்ச வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு புதன்கிழமை மட்டும் கிட்டத்தட்ட 30% மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர, அதாவது புதன்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களுமே இந்த வாரம் முழுவதுமே இரட்டை இலக்கத்திலேயே இந்த வெப்பநிலை வந்து இருக்கும் அப்படின்னு கூட தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் சுற்றுச்சூழல் கனடா. அது மட்டுமல்லாமல் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெய்த இந்த மழையின் காரணமாக கிட்டத்தட்ட 672 அவசர சம்பவங்களுக்கு வந்து தீயணைப்பு துறை வந்து 24 மணி நேரத்தில் வந்து பதிலளித்திருக்கிறார்களாம். அதாவது எமர்ஜென்சி கால்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் மின்சார நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டொரண்டோட நீர் மின்சார நிறுவனம் 145 மேற்பட்ட மின்வெட்டுகள் வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னும் கூட தற்போது தரவுகளை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் பயமில்லாமல் எங்கே வேணாலும் வெளியில் போகலாம் என்ற இரட்டை இலக்கத்திலேயே வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி தற்போது சுற்றுச்சூழல் கனடா வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். 9:24 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

9:29 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகள் வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் வெக்கேஷன் போனால் கூட எந்த நாட்டில் இருந்தும் கூட நீங்கள் மிக தெளிவாக எங்களோட நிகழ்ச்சிகளை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக நீங்கள் கேட்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 9:30 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
5: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
7: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர்.ca, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், நியூ ரங்கநாஸ் ஜுவல்லரி, ஆரஞ்சு பில்டிங், ஜோசி ஹப், மாடிசேரி ஷெப்பர்ட், ரோச் பேக்கரி, மார்க்கம் அண்ட் மெக்டிகல், ஹை ஃபை பாபர் ஷாப், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், வார்டன் லாரன்ஸ், போட்டோ ஃபேஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிட்ஸ் அண்ட் ஆஷ்வாவில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சா. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் மெஜஸ்டிக் சிட்டி மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: பாட்டுக்கு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. அத்துடன் 2 years free oil changes. உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச முகம் Ahmed Lebi 437-477-7960 437-477-7960.
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
7: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
8: கலர் ரிப்பன்,
7: சுரேஷ்,
8: சங்கீத மேகம்,
7: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
9: MJS Gold House
10: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
9: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
10: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTE Square Mall, MJS 416-299-1630.
9: MJS Gold House
10: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
11: Your favorite music
12: on your favorite station.

நேரம் 10:06 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளையை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது மணித்தியாலத்திற்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். தற்போது ட்ரோண்டோவில் 15°C 14 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பகல் வேளையில் 21°C 23 உணரிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு காலை பொழுதாகவே இருக்கின்றது. இன்று முழுவதுமே சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. மாலை வேளையில் 18°C 18 உணர இருக்கின்றோம். செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 25°C ஆகவும் குறைந்த வெப்பநிலை 16°C ஆகவும் இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.

0: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476, நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

10:21 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோவை நோக்கி ஒரு உண்ணிகளின் அலை ஒன்று வரவிருக்கின்றதாக ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது, தற்பொழுது ஒன்டாரியோவில் நிலவி வர இந்த வெப்பமான வானிலையின் காரணமாக, எப்பவுமே வெப்பமான வானிலை ஒன்டாரியோவில் வரும்போதே இந்த அமெரிக்காவிலிருந்து உண்ணிகள் பெருக்கமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, எல்லையை கடந்து கனடாவிற்குள் படையெடுக்கும் உண்ணிகளின் அலை ஒன்று உருவாகி இருக்கின்றது அப்படின்னு நோவா ஸ்கோஷியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு எச்சரிக்கை செய்தியுமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது, கடந்த 10 ஆண்டுகளில் காணப்பட்ட மெதுவான இடப்பெயர்ச்சியின் ஒரு பகுதியாகத்தானாம் இந்த உண்ணிகள் வந்து எல்லையின் வடக்கே மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு காலநிலையை தேடி இங்கு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். மேலும், கனடாவில் நிலவுகின்ற அந்த மிக சரியான காலநிலை தான் இந்த சூழலுக்கு இங்கு பெருக்கெடுத்து வருவதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். கனடாவின் பொது சுகாதார முகாமையின் கூற்றுப்படி, பல நோய்களை பரப்புகின்ற உண்ணிகள் மூலமாகத்தான் இந்த கனடாவை நோக்கி இந்த பெருக்கம் வந்து நோய்களை பரப்புகின்ற உண்ணிகள் தான் அதிகமாக பெருக்கெடுத்து வருகின்றது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல், இந்த மாதிரியான காலத்தில் தானாம் அந்த வசந்த காலத்தில அழகை வந்து அனுபவிப்பதற்காக ஒன்டாரியோ வாசிகள் வந்து வெளியில செல்றது வழக்கமாக இருக்கின்றது அப்படின்னு, இந்த நேரங்களில் தான் இந்த உண்ணிக்கடியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேணும். நம்மை மட்டுமல்லாமல் நம்ம குடும்பத்தினரையும் நமது செல்ல பிராணிகளையும் வந்து பாதுகாத்து கொள்ள வேணும். அதற்கு நாம் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட அவர்கள் சில அறிவுறுத்தலை வந்து வழங்கியிருக்கிறார்கள். அதாவது, பூச்சி விரட்டியை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இதை வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு கூட ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள். அதாவது, ஒன்டாரியோ அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, டீட் அல்லது இகாரிடின் அடங்கிய பூச்சி விரட்டி அல்லது பூச்சி மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறார்களாம். அதாவது, செல்ல பிராணியை பொறுத்தவரைக்கும் தடுப்பு முறைகள் குறித்து அவற்றின் உரிமையாளர்கள் வந்து தங்களது கால்நடை மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசிக்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது, உண்ணிக்கடியிலிருந்து உங்களது பிராணிகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், அல்ல அப்படி நீங்கள் பாதுகாக்காவிடில் பிராணிகளை மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களை கூட அது தாக்கும் அபாயம் இருக்கின்றது அப்படின்னு கூட எச்சரிக்கை வந்து விடப்பட்டிருக்கு. இதனால் பல வகையான தொற்றுக்கள், காய்ச்சல்கள்னு பல வகையான நோய்கள் வந்து பரவும் அபாயம் கூட இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லியிருக்கின்றார்கள். நேரம் 10:24 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idil. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
5: Supra Mortgage Financial Solutions, Residential Commercial Ikana, First Second Mortgages Refinance, Renewal Equity Line of Credit Nei. Petrukolvadil siramangalai sandikkirgala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். Sarees $400, Shalwar

0: $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, காப்புகள் தோடுகள் chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

10:38 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு சரக்கு கப்பலில் மறைந்து இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பேசல் அப்படின்ற ஒரு ரெட் ஃபாக்ஸ் ஒன்று தப்பி வந்திருக்கு. அது எப்போ வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி மாதத்தில் தான் இது வந்திருக்குதாம். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சரக்கு கப்பலில் மறைந்து இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு வந்த பெசல் என்ற சிவப்பு நரி தற்பொழுது முழுமையாக குணமடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நியூயார்க் துறைமுகத்தில் தானாம் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். அதுக்கு பிறகு அதை என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்க அதிகாரிகள் வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் சொசைட்டி நடத்துகின்ற ப்ரோனெக்ஸ் ஜூவுக்கு வந்து ஒப்படைத்திருக்கிறாங்க. அது அந்த நேரமே நடந்திருக்கு. அங்கே மருத்துவ பரிசோதனையில் அந்த நரிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஹார்ட்வார்ம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அரிதான பெராசிட்டிக் நோய் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இந்த நோய் ஐரோப்பிய காட்டு நரிகளிலும் நாய்களிலுமே பொதுவாக காணப்படுகின்ற ஒரு நோயாம். ஆனால் அந்த அமெரிக்காவில் மிகவும் அரிதாகவே இந்த நோய் தாக்கம் இருக்கும் நரிகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பிறகு மருத்துவர்கள் பல்வேறு மருந்துகள் மற்றும் பரிசோதனைகள் மூலம் ஒரு மாதத்திற்கும் மேலாகவே சிகிச்சை அளிச்சிருக்கிறாங்க இந்த நரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பெசல் நல்ல உடல்நிலைக்கு திரும்பி இருக்கின்றது தற்போது அப்படின்னும், அதன் எடை வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னும் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஸ்கின் கூட ஆரோக்கியமாக மாறியிருக்கு அப்படின்னு கூட விலங்கு மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அது முழுமையாக ஆரோக்கியமாக இருப்பதாகவும், இனி எங்கு பராமரிக்க வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாகவும் கூட அதிகாரிகள் வந்து தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். 10:40 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேரம் 10:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்தில் சதன் கலிபோர்னியா பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றில் ஒரு ஆபத்தான கெமிக்கல் டேங்கில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதான செய்தியாக இது இருக்கின்றது. அந்த டேங்கில் இருக்கின்ற ஒரு கெமிக்கல், அதாவது பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுத்துகின்ற ஒரு கெமிக்கலாகவும் மிக விரைவில் எரியக்கூடிய ஒரு கெமிக்கலாகவும் இது இருந்திருக்கின்றது. இதன் பெயர் கூட எம்எம்ஏ என்று ஷார்ட்டாக அழைப்பார்களாம். இந்த கெமிக்கல் இருக்கின்ற ஒரு பெரிய டேங்க் வந்து அதிகமாக சூடாகி, அதாவது ஓவர் ஹீட் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த டேங்கில் வந்து கசிவு அல்லது வெடிப்பு அப்படியான ஏதோ ஒரு அபாயம் வந்து ஏற்பட்டிருக்காம். அது சில இடங்களில் நச்சு புகையக்கூட வெளிவிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அங்கே உள்ள போலீஸார் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 40,000 மக்களை வந்து அந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஸ்கூல், ரோட், ஏரியா எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. மேலதிகமாக ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து தொடர்ந்துமே அந்த டேங்கை வந்து குளிர்விக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கின்றார்களாம். ஆனால் சில ரிப்போர்ட்டின் படி, அது எதனால் என்ன நடந்தது அப்படின்ற ரிப்போர்ட்டின் படி பார்க்கும்போது, ஒரு அந்த டேங்கில் ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த ப்ரெஷர் வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷரோட தாக்கம் இல்லை அப்படின்னும், அதனாலேயே அந்த வெடிப்பு அபாயம் ஏற்படவில்லை அப்படின்ட்டு சொல்லி தெரிவிச்சிருக்கிறார்கள் அதிகாரிகள். அது மட்டுமல்லாமல் இது முழுமையாக இந்த பிரச்சனை முடிந்து விட்டதா சேஃபா அப்படின்னு கேட்டால், இன்னும் இல்லை, இன்னும் முடியலை, ஆனால் நாங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். நேரம் 10:47 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
12: என்றும் இசையுடன்
13: East FM உங்களுடன்
12: 102.7.

11:08 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள்ளும் நுழைந்திருக்கின்றோம். தற்போது டொரண்டோவில் 17°C 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கின்றது. பகல் வேளையில் 21°C 23 உணர இருக்கின்றோம். மாலை வேளையில் 18°C 18 உணர இருக்கின்றோம். நாளை செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 25°C 29 உணர இருக்கின்றோம். குறைந்த வெப்பநிலையாக 16°C 15 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் istfm.ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக istfm தமிழ், யூடியூப் ஊடாக istfm 102.7. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 11:09 இது நேற்று இன்று நாளை.

0: FM 102.7 கேட்டாலே
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸ் உடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-906-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
1: உதயன் சர்வதேச விருது விழா வளமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
11: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
11: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
11: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகு அழகு 647-787-3784.
13: Your favorite music on your favorite station 102.7

நேரம் 11:22 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது ஆப்பிரிக்காவில் அந்த காங்கோ மற்றும் உகாண்டா பகுதிகளில் ஒரு புதிய வகை எபோலா வைரஸ் வந்து வேகமாக பரவி வருது. நம்ம எல்லாருக்குமே அநேகமாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கவலையாகவே இருக்கின்றதாம் எல்லா நாட்டினருக்கும். இந்த நிலைமை வந்து கனடாவிற்கு வந்தால் கனடா இதற்கு தயாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூட எழும்பியிருக்கின்றது. அதாவது கனடாவின் சுகாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த கேள்விக்கு அப்படின்ட்டு பார்த்தா, பொதுவாக கனடாவுக்குள் ஒரு எபோலா பரவல் வந்து விட்டால் அதை சமாளிக்க இங்கே உள்ள மருத்துவமனைகள், ஆய்வு மையங்கள், நோய் கட்டுப்பாட்டு அமைப்புகள் போன்றவை தயாராகவே இருக்கின்றது அப்படின்ற ஒரு நம்பிக்கை செய்தியை கூட வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு பெரிய அளவில் பரவலை கட்டுப்படுத்த தேவையான திறன் கனடாவிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மிக ஆணித்தனமாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூட நாங்கள் பார்க்கணும். அதை என்னென்னு பார்க்கும் பொழுது, இந்த நோய் கனடாவுக்குள் வராமல் தடுக்க வேண்டுமானால் அதை என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல பரவுகின்ற நாடுகளில் அதாவது ஆப்பிரிக்கா நாடுகளில் அதை விரைவாக கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள். அங்கே கட்டுப்படுத்த முடியாமல் போனால் உலகளாவிய பயணங்கள் காரணமாக எந்த நாட்டுக்குமே அது விரைவில் பரவும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்ட்டு கூட எச்சரிக்கை செய்தியை கூட இவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். இந்த எபோலா வகைக்கு இன்னுமே முழுமையான மருந்தோ அல்லது தடுப்பூசியோ கண்டுபிடிக்கப்படாமையினால் ஆரம்பத்திலேயே கண்டறிவது, தனிமைப்படுத்துவது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதுதான் முக்கியமான விடயம் அப்படின்னு கூட நிபுணர்கள் வந்து கூறியிருக்கின்றார்கள். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கனடா உள்ளே வந்தால் சமாளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனடாவில் உள்ள சுகாதாரத்துறை கூறினாலும் கூட, அதை வராமல் தடுப்பதற்கு உலகளாவிய ரீதியில் வந்து கட்டுப்பாடுகள் மிகவும் முக்கியம் அப்படின்னு கூட அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நேரம் 11:24 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேரம் 11:29 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் தற்போது ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து தலையெடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது சட்டவிரோதமாக, அதாவது இல்லீகலான சிகரெட்டுகள் விற்பனை வந்து அதிகரித்து வருவது. இதற்கு பின்னால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள், அதாவது ஆர்கனைஸ்ட் கிரைம் இருப்பதும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். சாதாரணமாக கனடாவில் சிகரெட்டுகளுக்கு அதிகமான வரி விதிக்கப்படுவது வழக்கமாக இருக்குமாம். அதனால் கடைகளில் கிடைக்கின்ற சட்டப்பூர்வமான சிகரெட் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்றும், ஆனால் சில குற்றக்குழுக்கள் இந்த நிலையை பயன்படுத்தி வரி செலுத்தாமல் வெளியில் இருந்து கடத்தி வரும் அல்லது போலியான தயாரிக்கின்ற சிகரெட்டுகளை மிக குறைந்த விலையில் விற்பனை செய்வார்களாம். உதாரணமாக சட்டப்பூர்வமான ஒரு சிகரெட் பெட்டி சுமார் $150 முதல் $160 வரை இருக்கும் நிலையில், சட்டவிரோதமான சிகரெட்டுகள் சில நேரங்களில் $40 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. இந்த பெரிய விலை வேறுபாடு காரணமாக இந்த தொழிலில் வந்து குற்றவாளிகளுக்கு அதிக லாபம் தர ஒரு தொழிலாக இந்த தொழில் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அரசுக்கு பெரிய அளவில் வருவாய் வந்து இழப்பு ஏற்படுகின்றது அப்படின்னும் கூட அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த சட்டவிரோத வர்த்தகத்தில் கிடைக்கிற பணம் வந்து பெரிய பெரிய, இதை விடவும் பெரிய குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதா, அதாவது போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுவதாகவும் வந்து அதிகாரிகள் சந்தேக அலையை வந்து எழுப்பியிருக்கின்றார்களாம். இந்த வகையில் கனடாவின் சில பகுதிகளில், குறிப்பாக ஒன்டாரியோ, கியூபெக் போன்ற மாகாணங்களில் தான் இந்த சட்டவிரோத சிகரெட் விற்பனை அதிகமாக இருப்பதாகவும் தற்போது அவர்களுக்கு கிடைத்த அறிக்கையில் வந்து தெரிய வருவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நேரம் 11:31 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
7: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேரம் 11:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சைனா நேற்று, அதாவது மே 24 ஒரு விண்வெளி பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது ZenZhou 23 என்ற ஒரு விண்கலத்தை வந்து சைனா வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பியுள்ளதாக செய்திகள் வந்து கூறியிருக்கின்றது. இது சைனாவின் டிங்காங் என்ற விண்வெளி நிலையத்திற்கு தான் சென்றிருக்கு அப்படின்றோம். இதில் 3 விண்வெளி வீரர்கள் கூட பயணித்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது. அது யார் என்று பார்க்கும்போது ஜூ யங் ஜூ, ஜங் ஜியுவாங், லீ ஜியாயிங் என்ற 3 விண்வெளி வீரர்கள் வந்து இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கின்றார்களாம். இதிலும் சிறப்பாக இந்த லீ ஜியாயிங் என்ற விண்வெளி வீரர் வந்து முக்கியமானவராக கருதப்படுகின்றாராம். அது ஏனென்று பார்க்கும்போது இது அவருக்கு விண்வெளிக்கு செல்லும் முதல் தடவை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த குழுவில் உள்ள ஒரு விண்வெளி வீரர் வந்து 1 வருடம் முழுவதும் அந்த விண்வெளியில் தங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது தான் இதன் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சைனா வந்து வெளியிட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த விண்வெளி திட்டத்தில் மிக நீண்ட கால விண்வெளியில் தங்கும் முயற்சியாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம் அப்படின்று கூட அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அங்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலை கூட சைனா வந்து வெளியிட்டிருக்கு. அதாவது விண்வெளி நிலையத்தில் பல ஆய்வுகள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அப்படின்றும், மனித உடல் வந்து நீண்ட காலம் விண்வெளியில் இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் உடம்பில் வரும் அப்படின்றதையும் நாங்கள் காட்ட இருக்கின்றோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் மனித உடம்பில் இருக்கின்ற எலும்புகள், தசைகள் கூட எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் நீண்ட காலம் வெளியில் இருந்தால் அப்படி என்பதை கூட நாங்கள் உலகத்துக்கு காட்ட இருக்கின்றோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதோடு நாங்கள் நிறுத்தி கொள்ள இல்லை, மேலும் புதிய தொழில்நுட்ப ஆய்வுகள் கூட நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அப்படின்றோம். இடையில்லாத சூழலில், அதாவது 0 கிராவிட்டியில் பல அறிவியல் சோதனைகளை வந்து நாங்கள் நிகழ்த்த இருக்கின்றோம் அப்படின்ட்டு சைனா வந்து தகவல் வெளியிட்டிருக்கு. இதில் மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது, நாங்கள் சைனாவின் விண்வெளி நிலையத்தை வந்து மேம்படுத்துவதற்கு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான விடயமாக என்ன இருக்க போது அப்படின்ட்டு பார்த்தா, எதிர்காலத்தில் 2030 முதல் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கு நாங்கள் தயாராகுவது எப்படி, அதைத்தான் நாங்கள் முக்கியமாக விண்வெளியில் இருந்து ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு கூட செய்திகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. நேரம் 11:46 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேரம் 11:50 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒலித்த பாடலுடன் நாங்கள் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ரசிகர்களுக்கும் எனது அன்பான இனிமையான வணக்கத்தை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் வாட்ஸ்அப் டொரண்டோ நிகழ்ச்சியுடன் நீரஜா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கிங் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நேரம் சரியாக 12 மணி. நன்றி சுரேகா. இன்று மே மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலமை போன்று 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்எல் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரொண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார நாளுடைய ஆரம்பம் ஒரு உற்சாகமான பரபரப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நேரத்தில் நாங்களும் பரபரப்பாக செய்திகள் பாட்டேன்னு சொல்லி உங்களுக்காக எடுத்து வர தயாராக இருக்கின்றோம். நீங்களும் எங்களோட இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக, அல்லது வந்து உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் இருந்து கூட eastfm.ca ஊடாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்று சொன்னால் கை தொலைபேசிகள் ஊடாக அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்தும் மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, இந்த வழியிலே வெளியே வானிலையை நாங்கள் பார்க்கலாம். சிறப்பான ஒரு வானிலை தான் இன்றையிலிருந்து இனி வருகின்ற நாட்களிலும் சிறந்த காலநிலை கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்போதைக்கு வந்து மழையையும் காணவில்லை, வெளிச்சம் தான் அநேகமான நாட்கள் இருக்கப் போகின்றன. இன்று அதிகூடிய வெப்பநிலை 21 இருக்கப் போகிறது. இப்போது என்ன வெப்பநிலைன்னு சொல்லி பார்த்தால் 18 இருக்கின்றது. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான திங்கட்கிழமையாக இருக்கின்றது. நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்க போது 25 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம். அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. வளமை போன்ற ஒரு சாமான பாடலோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.

12 மணி 6 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டொரண்டோவினுடைய மேயர் தெரிவு, அதற்கான எலெக்ஷன் இந்த ஃபால் சீசனில் இடம்பெற போகின்றது. அதற்கான நாமினேஷன்ஸ் வந்து இப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பதும் தெரிந்த விஷயம். மேயர் மட்டுமல்ல, டொரண்டோ மாநகர சபைக்கான இந்த எலெக்ஷன் வந்து இடம்பெற போகின்றது. சரி, இந்த நேரத்திலே வந்து மேயர் ஒலிவியா சாவ் அவர்கள், இப்போது இருக்கின்ற மேயர், அவர் இன்றைக்கு அஃபிஷியலி அறிவித்திருக்கின்றார். என்ன என்று சொன்னால், அடுத்த இந்த எலெக்ஷனில் வந்து தான் போட்டியிடப் போகின்றேன் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் தாங்கள் ஒன்றாக இணைந்து இன்னமும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை டொரண்டோனியன்ஸுக்கு உருவாக்க முடியும் என்று சொல்லி தான் நம்புகின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று இதுவரைக்கும் தான் இந்த பாடசாலை சிறுவர்களுக்கு இலவச மீல்ஸ், அதேபோன்று டிடிசி ஃபேரை வந்து ஃப்ரீஸ் பண்ணியது, அதிகரிக்காமல் ஃப்ரீஸ் பண்ணியது, லைப்ரரி அவர்ஸை வந்து நீடித்தது, அதே போன்று ஏராளமான கிரைசஸ் ஒர்க்கர்ஸை வந்து ஹயர் பண்ணியது, இப்படி என்று சொல்லி பல விடயங்களை தன்னுடைய இதுவரை காலத்திலும் தான் செய்த சாதனைகளாகவும் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார். இன்னமும் வந்து ஒன்றாக பயணித்து இன்னமும் அதிகளவு அஃபோர்டபுளான ஹேரிங் சேஃபான ஒரு டொரண்டோவை வந்து கட்டியெழுப்ப முடியும் என்று சொல்லி நம்புகின்றேன் அப்படி என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இவரோடு இணைந்து இன்னும் 15 பேர் இதுவரையில் பதிவு செய்திருக்கின்றார்களாம் மேயராக போட்டியிடுவதற்கு என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மே 1 தேதி இதற்கான இந்த பதிவுகள் ஆரம்பித்திருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. முனிசிபல் எலெக்ஷன்ஸுக்கான நாமினேஷன் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதே வழியிலே இப்போது கவுன்சிலராக இருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்ட் அவர்கள் கூட இந்த மேயருக்கான தேர்தலில் போட்டியிடுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாமினேஷன்ஸ் வந்து ஆகஸ்ட் 21 தேதி வரையில் திறந்திருக்கும். எலெக்ஷன் அக்டோபர் 26 தேதி நடைபெற இருக்கின்றது. 12 மணி 8 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
6: Easy, easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:21 வாட்ஸ்அப் ட்ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீ தாண்டி என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து நல்லக்கான பாடலை கேட்டிருக்கிறோம். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒருத்தர். யார் என்று சொன்னால், ஆண்டாரியோ மினிஸ்டராக இருக்கின்ற, அது மாத்திரமல்ல கருவூல தலைவராகவும் இருக்கின்றார். ஒன்டாரியோவினுடைய PC MPP கரோலின் மல்ரோனி, இவர் தான் தன்னுடைய பதவியிலிருந்து தான் விலகுகின்றேன் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். நேற்றைய நாளே பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்களிடம் இது தொடர்பாக தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். தான் வந்து பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்களுடைய கேபினெட்டில் இருந்தும், அதே போன்று இந்த கருவூல பொறுப்பிலிருந்தும் தான் விலகுகின்றேன் அப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய இந்த ஒஃபிஷியல் ரிசைன் எப்போது இருந்து ஆரம்பிக்கும் என்று சொன்னால், June 5 இந்த பதவி விலகல் இருக்கப் போகின்றது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இப்போது யோக் சிம்கோ பகுதியில் ஒரு பை எலெக்ஷன் இடம்பெறலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், கரோலினில் மல்ரோனி வந்து யோக் சிம்கோவினுடைய ஒரு மாகாண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்திலே பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இவருடைய அந்த பங்களிப்பு என்பது மிகவும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார். அவர் ஒரு சக உறுப்பினர் என்பதை தாண்டி தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், நெருக்கமானவர் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த சபையிலே வந்து முன்னெடுக்கப்பட்டு செல்லும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 12:23 சரி, இந்த வேளையிலே யோர்க் ரீஜனல் போலீஸார் ஒரு விடயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். என்ன என்றால், மார்க்கத்திலே வந்து ஒரு காயோடி இந்த வாரமும் ஒரு சிறுவனை, அதுவும் 4 வயது சிறுவர் ஒருவரை வந்து தாக்கியிருக்கின்றது நேற்று மாலையில். ஏற்கனவே கடந்த வாரத்திலே ஒரு 16 வயது சிறுமியொருத்தரை வந்து இது தாக்கியிருந்தது காலை வேளையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பெண், அந்த சிறுமி வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அதே போன்று இந்த 4 வயது சிறுவரும் வந்து வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில தான் மக்கள் வந்து இந்த காயோடி தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். 12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சாவ் அடுத்த நகராட்சி தேர்தலிலும் மீண்டும் நகர முதல்வர் பதவிக்காக போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பல மாதங்களாக நிலவிய அரசியல் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அவர் இன்று காலை தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார். வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலை முன்னிட்டு டொரண்டோவின் வீடமைப்பு, போக்குவரத்து மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதியாக இருந்த புங்குடுதீவைச் சேர்ந்த 46 வயதுடைய பூபாலசிங்கம் ஜெயக்குமார் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2015 ஆண்டு இடம்பெற்ற மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான அவர் சிறை அறைக்குள் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். அண்மையில் இந்த வழக்கில் நால்வருக்கான மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இதேவேளை பொருளாதார நெருக்கடி காரணமாக இறுதி சடங்கை மேற்கொள்ள முடியாது என அவரது மனைவி தெரிவித்ததைத் தொடர்ந்து அரசு செலவில் இறுதிச் சடங்கு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என போலீசாருக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தமிழகத்தில் தாவேக தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 40-க்கும் மேற்பட்ட கடுமையான குற்ற சம்பவங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் நடந்துள்ளதாக தமிழக அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663
0: IP Gold House, திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: The station with the best music.
6: This East

12:45 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. லூசா எல்லாம் இடிஞ்சு விழுற கட்டத்தில் இருக்கு அப்படி என்று சொல்லி கடந்த 2024 ஆண்டிலே அடிச்சு பிடிச்சு வந்து ஒரு இடத்தை மூடியிருந்தாங்க எல்லாருக்கும். ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டர் தான் பலருக்கும் வந்து இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. என்னடா இது இப்படி என்று சொல்லி, என்னென்னால் பல குழந்தைகளுக்கு மாத்திரமில்லாமல் இந்த பாடசாலை தேவைகளுக்கும் இந்த ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டர் என்பது பல முக்கியமான அம்சங்களை கொண்டிருந்தது. ஒன்னே ஒன்று தான் இருக்கு எங்களோட ஆன்டாரியோக்குள்ளே, இது பல இருந்திருக்க வேண்டும், ஆனால் இருந்தொண்டையுமா மூடுறது இப்படி என்று சொல்லியெல்லாம் பல எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பியிருந்தன. அதை சரி பண்ணி எடுக்கலாம் அப்படி என்று சொல்லி, ஆனாலும் அரசாங்கம் அதை மூடியிருந்தது. புதிதாக வரை வோடாஃப்ரோண்டில் வர இருக்கின்ற ஆன்டாரியோ பிளேஸோடு இது இணைக்கப்படும், அங்கே தான் இதற்கு ஒரு இடம் கொடுக்கப்படும் அப்படி என்று சொல்லியெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது இன்று இந்த ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டருக்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றிருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 400,000 அளவிலான ஸ்கொயர் ஃபீட் அளவை கொண்டதாக 2029 இது திறக்கப்படும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இது இதற்கான அந்த கட்டுமானம் தான் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பிரீமியர் டக்ஃபோர்டு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கனடாவினுடைய ஒரு லேண்ட்மார்க் அட்ராக்ஷன்ஸ் வந்து சிறப்பாக இங்கே அமைய இருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இது வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிட்டி அண்ட் ப்ராவின்ஸுக்கு ஏற்ற வகையில் புதிய நவீன கட்டுமானங்களோடு ஒரு நவீனத்துவப்படுத்தப்பட்டதான ஒரு விடயமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இதிலே 120,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான ஒரு புதிய ஃபெசிலிட்டி வந்து எக்ஸிபிட் ஸ்பேஸாக இருக்கப் போகின்றது அப்படின்னு சொல்லியும், இதில் ஒவ்வொரு பகுதிகள் எவ்வாறெல்லாம் இருக்கப் போகின்றன சொல்லியும் சில விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எது அப்படியே ஒரு மாதிரி இந்த ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டருக்கான கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 2029 இது திறக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளையிலே இதற்கான அந்த செலவினம் என்று சொல்லி பார்க்கையில் 1.04 பில்லியனாக இருக்கலாம் அப்படி என்று சொல்லி எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் ப்ரொஜெக்ட் வந்து நெருங்கி வரும்போது தான் அதனுடைய உண்மையான செலவினம் என்ன அப்படி என்று சொல்லியும் தெரிய வரும். அது மாத்திரமல்ல, இதிலே ஏராளமான வேலை வாய்ப்புகள் தொடர்பாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம் இப்போது இல்லை, ஆனால் இதெல்லாம் கிடைக்கப் போகிறது அப்படி என்று சொல்லி பல விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதையும் நாங்கள் பார்க்கலாம். 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM and event by Sparkline Entertainment Inc.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ்
5: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippullade. Tamilil pesa Mohammad Lebe 437-477-7960, 437-477-7960.
7: போட்ட புதுச்சேலை உடுத்தி
8: ஸ்காபரோவில்
9: அகரம் சில்க்,
8: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
9: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
9: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் 1:01 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. இந்த வேளையில் வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்த்தால் 20 உயர்வடைந்திருக்கின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 22°C இருக்கப் போகின்றது. நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலை 25 இருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 2 முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான பொழுதுகளாக இருக்கப் போகின்றன. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை.

1:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டரை 2029 திறக்கின்ற இலக்கோடு இன்றைய நாள். அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது ஒன்டாரியோ பிளேஸ்லே, டொரண்டோ வார்டர் ஃப்ரண்ட் ஏரியாவில் என்பது சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்க்கையில் ஏராளமான வேலைவாய்ப்புகளும் இருக்க போகின்றன அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இது 1000 மேலான ஒர்க்குக்கு வந்து ஜாப்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமா. அது மாத்திரமல்லாமல் 5700 வரையில் இந்த வேலைகளை வந்து இது உருவாக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு 420 மில்லியன் ஒன்டாரியோ ஜிடிபியை வந்து உயர்த்தும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெறுகின்ற காலத்தில் ஒன்டாரியோவினுடைய ஜிடிபி வந்து 420 மில்லியன் டாலர்ஸ் வரை உயரலாம் அப்படி என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று வருடாந்தம் ஒன்டாரியோ பிளேஸை பொறுத்தளவில் இதனுடைய கட்டுமானங்கள் நிறைவு பெற்றதன் பின்னர் கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் அளவிலான பார்வையாளர்களை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். அதோடு இந்த புதிய சயின்ஸ் சென்டரை பொறுத்தளவில் அதில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து புதிய மெயின்லேண்ட் பில்டிங் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸிபிட்ஸ், அதே போன்ற ஒர்க் ஷாப்ஸ், இமர்சிவ் ப்ரோக்ராமிங் போன்றவற்றுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்குமாம். அதே போன்று ரெனோவேட்டட் பார்ட்ஸ் இருக்கும், ஃபுல்லி மாடர்னைஸ்டு ஃபார் நியூ சயின்ஸ் தீம்டு எக்ஸ்பீரியன்சஸ் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இந்த அப்கிரேடட் சினிஸ்பியரை பொறுத்தளவில் அது வந்து பல புதுமையான மாற்றங்களோடு இருக்க போகின்றது உள்ளும் வெளியும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியிலே அதிகரித்த சீட்ஸும் இங்கே இருக்கும், இருக்கை வசதிகளும் அதிகமாக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக டூரிசம் கல்ச்சர் அண்ட் கேமிங் மினிஸ்டர் ஸ்டான்ஷோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டெஸ்டினேஷனை வந்து நோக்கியதாக இந்த கட்டுமானம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். அதோடு இது எப்படி இந்த போக்குவரத்துகளோடு இலகுவாக அங்கே ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விளக்கங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைய நாள். சிட்டி ஆஃப் டொரண்டோ என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இந்த ஸ்டோம்ஸ் எல்லாம் நடைபெற்றால் காற்று மழை இப்படி ஒன்று வந்தால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குண்டு குழிகள் ரோட்டில் ஏற்படும், அல்லது பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் எல்லாம் முறிச்சு போட்டுட்டு போயிடுவார் வாயு பகவான். இப்படியான நிலையில் மரக்கிளைகள் விழும்போது கரண்ட் வயரும் சில இடங்களில் சேர்ந்து விழுந்திருக்கலாம். அப்படி ஏதாவது நடைபெற்றால் அதில் வந்து நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்க, அந்த பகுதியிலே செல்ல வேண்டாம். அது மாத்திரமல்ல, இப்படி ட்ரீஸ் முறிஞ்சு விழுந்தா, கிளைகள் உடைஞ்சு விழுந்திருந்தால், அதே வேளையிலே பவர் லைன்ஸ் வந்து நிலத்தில் கிடந்தா, அது தொடர்பாக நீங்கள் 311 அழைத்து இது தொடர்பாக ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஆன்லைனுக்கு சென்று கூட இது தொடர்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
1: அது சரி,
0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது?
0: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
4: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
5: கலர் ரிப்பன்,
4: சுரேஷ்,
5: சங்கீத மேகம்,
4: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் 6 சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
8: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6 கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1 மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 647-539-5601, 647-539-5601.
9: Your favorite music on your favorite station, 102.7.

1:22 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். யூபி எக்ஸ்பிரஸ் வந்து கூறியிருக்கின்றது, இப்போது டொரண்டோ பிஎஸ்என்னுக்கு யூனியன் ஸ்டேஷனில் இருந்து ஷட்டில் பஸ்ஸஸ் தான் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். எக்யூப்மெண்ட்ஸில் வந்து சில தகராறுகள் இருந்திருக்கின்றன, பிரச்சனைகள், அதன் காரணமாக சபை வந்து இயங்கவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஷட்டில் பஸ்ஸஸ் இயங்குகின்றன யூனியன் ஸ்டேஷனுக்கும் பிஎஸ்என் ஏர்போர்ட்டுக்கும் இடையிலே, அப் எக்ஸ்பிரஸ் வந்து இயங்கவில்லை. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், பீல் ரீஜனல் போலீஸார் இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக அறிவித்திருக்கின்றார்கள். அதாவது 17 பேர் இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், சவுத் ஏஷியன் பிஸ்னஸஸை வந்து தெற்காசிய வணிக நிறுவனங்களை வந்து குறிவைத்திருந்தார்கள் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஃபோ பிரதர்ஸ் அப்படி என்று சொல்லி அறியப்படுகின்ற இந்த குரூப்பை சேர்ந்த 17 பேர் தான் இப்போது கைது பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் வந்து கனடாவில் மாத்திரமல்லாமல் அமெரிக்காவில் பல பகுதிகள், அதே போன்று கனடா தாண்டி ஒவ்வொரு இடங்களில் இந்தியாவோட கூட தொடர்பு பட்டதாக இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுடைய புகைப்படங்கள் கூட இப்போது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக ரெஸ்டாரண்ட்ஸ், ட்ரக்கிங் கம்பெனிஸ், ஏனைய பிஸ்னஸ் இப்படி என்று சொல்லி அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் ஓனர் அதை வந்து தாக்குவது, துப்பாக்கி சூட்டுக்குள்ளாக்குவது, அல்லது வந்து தீ மூட்டுவது, பிஸ்னஸ் ஓனர்ஸை வந்து கடத்தி பணம் பறிப்பது அப்படின்னு சொல்லி அவர்கள் அதற்கு இணங்காவிட்டால் மீள மீள வந்து அவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுத்து அவர்களிடமிருந்து பணத்தை பறிப்பதற்கு திட்டமிடுவது, சில இடங்களில் வந்து கொலை மிரட்டல் கூட நடைபெற்றிருக்கிறது. இப்படி மிக பாரிய வேலைகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் வந்து இந்த நெட்வொர்க் பிராம்டன், மிசிசாகா, கலிடன் போன்ற இடங்களிலிருந்து இயங்கி இருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா, கலிபோர்னியா போன்ற இடங்களோடும் தொடர்பு பட்டிருந்ததும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றதாம். இது தொடர்பான விசாரணை கடந்த டிசம்பரில் 2025 பீல் ரீஜனல் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மாத்திரமல்லாமல் ஓபிபியினர், அதேபோன்று கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி, எஃபிஐ, ஃபின்ட்ராக் இப்படி என்று சொல்லி பல தரப்புகளோடும் இணைந்து தான் இந்த பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடைபெற்றிருக்கின்றது. அதோடு வெவ்வேறு இடங்களில் வந்து கலிடன்ல ஒரு வீட்டில் இப்படி பல இடங்களில் இந்த தேடுதல் நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இதில் தான் இந்த 17 பேர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். மொத்தமாக 324 துப்பாக்கிச்சூடுகள் வந்து இந்த பகுதியில் இந்த ஃபோர் பிரதர்ஸ் இந்த குரூப்பினால் வந்து நடைபெற்றிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 16 வயலண்ட் அட்டாக் உட்பட இவர்கள் மீதான ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இவர்களுக்கு 106 சார்ஜஸ் வழங்கப்பட்டிருக்கின்றனவாம். 6 பேர் வந்து இதில் இவர்களுக்கு அந்த இமிக்ரேஷன் ஆக்ஷனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதாம். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக இந்த 17 பேரும் இப்போது கைது செய்யப்பட்டு அவர்கள் யார் அப்படி என்று சொல்லியும் போலீசாரினால் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1:25 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோ அரசின் மூத்த அமைச்சரான கரோலின் முல்ரோனி டக்ஃபோர்டு அமைச்சரவையிலிருந்தும் யோக் சிம்கோ மாகாண சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஜூன் 5 முதல் விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னாள் கனடிய பிரதமர் பிரையன் முல்ரோனியின் மகளான அவர் கடந்த 8 ஆண்டாரியோ அரசில் பணியாற்றியுள்ளார். தந்தையின் மறைவுக்கு பின்னரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களும் இந்த முடிவை எடுக்க காரணமாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, சட்டத்துறை, பிரான்கோபன் விவகாரங்கள் மற்றும் கருவூல சபை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வகித்த கரோலின் மல்ரோனி அமைதியான மற்றும் உறுதியான தலைமைத்துவம் கொண்டவர் என முதலமைச்சர் டக்ஃபோர்டு பாராட்டியுள்ளார். இதேவேளை அவரது விலகலை அடுத்து கருவூல சபை அமைச்சு பொறுப்பை இடைக்கால அடிப்படையில் நிதியமைச்சர் பீட்டர் பெத்தன்பெல்வி பொறுப்பேற்பார் என முதல்வர் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்க பதற்ற நிலைமையில் உடனடி அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்ல உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும், இல்லையெனில் வாஷிங்டன் வேறு வழிகளை பரிசீலிக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். இதேவேளை எந்தவொரு அவசர ஒப்பந்தத்திலும் ஈடுபட வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் மாற்று நடவடிக்கைகளுக்கு முன்பாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான வாய்ப்பு வழங்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மறுபுறம் அணுசக்தி விவகாரங்களை விட போரினை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாஹே தெரிவித்துள்ளார். தையிட்டி திசவிகாரை தொடர்பான போராட்டம் குறித்து பலாலி போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கான வாக்குமூலம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 4 இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீசார் அதனை குழப்பும் வகையில் செயற்பட்டதாகவும் பின்னர் போக்குவரத்துக்கும் போலீஸ் கடமைகளுக்கும் இடையூறு செய்ததாக குற்றம் சாட்டி பொய் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டி பகுதியில் உள்ள விகாரை தொடர்பான நிலை விவகாரத்தில் தங்களிற்கெதிராக தொடர்ச்சியாக இவ்வாறு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: பாட்டுக்கரு பண்பலை
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
0: என்றும் இசையுடன் உங்களுடன். 102.7

ஒரு மணி 45 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ஒரு 14 வயது சிறுமி, ஒரு ஜூயிஷ் கேர்ள் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நோர்த் யோர்க் பகுதியில் வசிப்பவர். அந்த பகுதியில் தான் அவர் காணாமல் போயிருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய பெற்றோரெல்லாம் இது தொடர்பான செய்திகளை கடந்த வாரம் பகிர்ந்திருந்தார்கள். இவர் கடைசியாக வந்து மே 16 அதிகாலை 12:01 பாதர் ஸ்ட்ரீட் அண்ட் ஹாட்ஸ்பர் ரோடு அந்த பகுதியிலே காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவர் முதல்ல எங்கே இருந்தார் என்று சொன்னால் ஏர்ல் பேல்ஸ் பார்க் அந்த ஏரியாவில் வைத்து தான் காணாமல் போயிருந்தார். ஆனால் அதுக்கு பின்னர் இந்த பகுதியில் பாதர் ஸ்ட்ரீட் அண்ட் ஹாட்ஸ்பர் பகுதியிலே காணப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இப்போது இந்த சிறுமி தொடர்பான விவரம் தெரிவிப்போருக்கு $25,000 வந்து ரிவார்டு வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் டீப்லி டிஸ்டர்பிங் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சில வேளைகளில் இனவெறுப்பு செயலாக இருந்துவிடுமோ அப்படி என்று சொல்லியும் நினைக்கின்றார்களாம். ஆகவே தான் இந்த சிறுமியை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு அல்லது அது தொடர்பான விவரங்களை கூறுவோருக்கு $25,000 ரிவார்டு வழங்கப்படும் என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550 416-293-0550 goodlifeflooring.ca.
3: இப்போது செய்யலாம்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பண மாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63 888.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வழியை வெப்பநிலையை பார்க்கலாம். 21 உயர்வடைந்திருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 22, 5 மணி அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெறலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை 25 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். இந்த வார இறுதியில் நல்ல மழை, அதுவும் சனிக்கிழமை வந்து முழு நாளுமே மழை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 30-40 மில்லிமீட்டர் அளவில் மழை எதிர்வு கூறப்பட்டிருந்தது. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் தொடர்ந்திருந்தது. சரி, இப்படி ஒரு பெரிய ஒரு மழைக்கு பின்னர் வந்து இனி வருகின்ற நாட்கள் அந்த மழையை காய வைக்கிறதுக்கு இன்னும் தெரியல, சரி ட்ரை அப் பண்ணுவதற்கு. இனி தொடர்ந்து இப்போதைக்கு சூரிய வெளிச்சம் தான் கூறப்பட்டிருக்கிறது. வருகின்ற செவ்வாய் வரைக்கும் மட்டையில் மாற்றங்களும் இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. அதே போன்று வெப்பநிலைகளும் கொஞ்சம் அதிகரித்து 20களுக்கு மேலாக இருக்கின்ற வெப்பநிலையாக தான் இருக்க போன்றது. அதே போன்று நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 ஊடாக, istfm.ca ஊடாக, உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அல்லது istfm-னுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் istfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழலாம். istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது istfm 102.7@gmail.com என்ற மின்னஞ்சலும் இருக்கின்றது.

2:06 மிஸ்டர் எஃப்எம்மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ். இது கடந்த 2025 ஜூனிலே வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது முதல் முறையாக அரசாங்கத்தினால், அதாவது ஜூன் 20 தேதியிலிருந்து செப்டம்பர் 2 வரையில். இந்த ஆண்டு பார்க்கையில் இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் வந்து ஜூன் 19 தொடக்கம் செப்டம்பர் 17 வரைக்கும் இருக்க போகிறது. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இது வந்து அந்த பாஸ் என்று சொல்லி பிசிக்கலாக இருக்காது, ஆனால் இது ஒரு ப்ரோக்ராம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது உங்களுக்கு வந்து பல இடங்களை வந்து நீங்கள் இலவசமாக பார்க்கக்கூடியதாக, குறிப்பாக வந்து நேஷனல் பார்க்ஸ், அதே போன்று கிட்ஸுக்கு பல விடயங்களில் வந்து இலவச அனுமதி எல்லாம் இருக்கும். இப்படியான ஒரு விடயம் இந்த உள்நாட்டுக்குள்ளேயே வந்து மாகாண இடையே இப்படி பல இடங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வசதி இதன் மூலம் ஏற்படுகின்றது. உள்ளூர்லேயே பலரும் இந்த சுற்றுலாக்களை வந்து சமரிலே செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த கனடா ஸ்ட்ராங் பாஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே வந்து இந்த ஆண்டும் இது நாங்கள் சொன்ன மாதிரி ஜூன் 19 செப்டம்பர் 17 வரைக்கும் இருக்கப் போகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான பார்க்ஸ், கனடா சைட்ஸ், மியூசியம்ஸ், கேலரிஸ் இப்படி என்று சொல்லி பல இடங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று வயா ரயில், அதிலே குழந்தைகளுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கலாம், டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து அவர்களோடு செல்லக்கூடியவர்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், இப்படியான பல வசதிகள் இருக்கின்றன. நீங்கள் கனடா ஸ்ட்ராங் பாஸுக்கு சென்று canada.ca போனீங்கன்னா இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது வந்து destinationontario.com போனீங்கன்னா கூட இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையிலே இப்போது பார்த்தால் ஹெல்த் கனடா வந்து ஒரு வகையான ஏர் ஃப்ரையரை வந்து மீளளித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பேர்ன் ஹசார்ட் இருக்கின்றதுன்னு சொல்லி சுட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி என்று சொல்லி இந்த ஏர் ஃப்ரையர்ஸ் வந்து மீளளிக்கப்பட்டிருக்கின்றன. 680 அளவிலான ஏர் ஃப்ரையர்ஸ் தான் கனடாவுக்குள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது May 2019 தொடக்கம் October 2020 வரையில் விற்கப்பட்டவையாக காணப்படுகின்றனவாம். என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தால் செக்யூரா பிராண்ட், SECURA செக்யூரா ஏர் ஃப்ரையர், அதுதான் இப்போது மீளளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை யாராவது வாங்கி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் கேட்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதற்கான ரிட்டர்னையும் நீங்கள் வாங்கிய இடத்திலேயே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
6: பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 சில்வர் ஸ்டார் ப்ளோவர், யூனிட் 217, மிட்லண்ட் அண்ட் மெக்னிக்கல், மேக்ஸம் பில்டிங், இன் த ரோனா பிளாசா, ஸ்காபரோ. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

2:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் த்ரிஷியம் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இப்பொழுது எங்களுடைய கெனடிய பிரதமர் மார்க் கார்னி இந்த வாரத்திலே அமெரிக்காவிற்கு செல்ல இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நியூயார்க்கு தான் இவர் செல்ல இருக்கின்றார். அங்கே பிஸ்னஸ் லீடர்ஸ் அதே போன்று கோட் இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புளோடு வந்து இவர் பேச இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே கனடாவில் ஆல்பர்ட்டாவினுடைய பிரிவினைவாதம் தொடர்பாகவும் அவர் ஒரு கருத்தினை வந்து கூறியிருக்கின்றார். அதாவது, இந்த பிரிவினைவாத பிரச்சாரங்களின் போது வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகள் ஒரு ஆபத்தான மிரட்டலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் அதை தொடர்பான சில விடயங்களை தான் ஏற்கனவே 2016 கவர்னர் ஆஃப் தி பேங்க் ஆஃப் இங்கிலாந்தாக இருந்திருக்கின்றார் கார்னி அவர்கள். அந்த நேரத்திலே தான் கண்கூடாக பார்த்திருந்தேன் இது தொடர்பான ஆபத்துகள் எவ்வாறு இருக்கும் அப்படி என்று சொல்லி என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும், அந்த பிரச்சாரங்கள் அதற்கு பின்னர் எவ்வாறு செயற்படும் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை நான் நேரடியாக பார்த்து வந்தான் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். அனுபவத்தில் தான் இதையெல்லாம் பார்த்துருக்கின்றேன். இந்த பிரிவினை பிரச்சாரங்களில் இதுக்கு வாக்களிங்க, இது ஒரு இலவச வாய்ப்பு, இதுக்கு வாக்களிங்க, எதிர்காலத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தையில் இப்படியங்களை நிலைப்படுத்துவோம், வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுகின்றன. இது ஒரு ஆபத்தான மிரட்டல் அப்படின்னு சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். 2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ் அடுத்த நகராட்சி தேர்தலிலும் மீண்டும் நகர முதல்வர் பதவிக்காக போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பல மாதங்களாக நிலவிய அரசியல் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அவர் இன்று காலை தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார். வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலை முன்னிட்டு டொரண்டோவின் வீடமைப்பு, போக்குவரத்து மற்றும் வாழ்க்கைச் செலவு தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதியாக இருந்த புங்குடுதீவை சேர்ந்த 46 வயதுடைய பூபாலசிங்கம் ஜெயக்குமார் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2015 ஆண்டு இடம்பெற்ற மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான அவர் சிறையறைக்குள் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். அண்மையில் இந்த வழக்கில் நால்வருக்கான மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இதேவேளை பொருளாதார நெருக்கடி காரணமாக இறுதிச் சடங்கை மேற்கொள்ள முடியாது என அவரது மனைவி தெரிவித்ததைத் தொடர்ந்து அரச செலவில் இறுதிச் சடங்கு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என போலீசாருக்கு தமிழக முதல்வர் ச ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தமிழகத்தில் தவேகா தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 40 மேற்பட்ட கடுமையான குற்ற சம்பவங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் நடந்துள்ளதாக தமிழக அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs,
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரி டே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின்

0: நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்று செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற க்வெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த க்வெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது க்வெஸ்டன்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
1: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052 4165052 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மார்க்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.
8: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோவிலே இந்த டோக் ட்ரக் இண்டஸ்ட்ரியில் ஒரு அதனுடைய அந்த சட்டத்திட்டங்களில் வந்து மாற்றம் வேற இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ப்ரொடெக்டிங் ஒன்டாரியோ ஸ்ட்ரீட் அண்ட் கம்யூனிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இதிலே பல புதிய மெஷர்ஸ் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனவாம். என்னென்று சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் காணப்படக்கூடிய அதுவும் அண்மை காலங்களாக நடைபெற்று வருகின்ற சில வன்முறைகள் அதனால் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து வலுப்படுத்துவதற்கும் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்குமாக இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. புதிய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டோ ஆப்ரேட்டர்ஸ், அதே போன்று டோ ட்ரக் டிரைவர்ஸ், வெஹிக்கிள் ஸ்டோரேஜ் ஆப்ரேட்டர்ஸ் போன்றவற்றிலே வருகின்றன அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே ஏர் கனடா வந்து தங்களுடைய ஏரோபிளான் அதிலே வந்து அந்த காட்டில் சில மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாற்றம் வருகின்றனவாம். இதில் பாயிண்ட்ஸ் நீங்கள் பயன்படுத்தும் போது சில இடங்களுக்கு வந்து உங்களுக்கு அதிக பாயிண்ட்ஸ் கேட்கப்படலாம், சிலதுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்கும், சிலதுக்கு வந்து குறைத்து கூட கேட்கப்படலாம், அப்படியான மாற்றங்கள் வர இருக்கிறது. அதே போன்று தான் நீங்கள் பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ணும்போதும் சில மாற்றங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் கனடா டென்டல் கேர் பிளான், இதற்கான ரினியூவலை வந்து நீங்கள் ஜூன் 1ஆம் தேதி அதற்குள் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பீரியடை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் மீளவும் நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணுவது போன்றுதான் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றன. ஜூன் 1ஆம் தேதி வரையில் நீங்கள் இந்த ரினியூவலை வந்து இலகுவாக செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் மீளவும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து புதிதாக நீங்கள் இந்த கார்டுக்கான அப்ளை பண்ணுவது போன்றுதான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லப் போகின்றேன். இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரஷீட்டா. இனிமையான வணக்கம் நிற்களையே தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாகிறீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 Bayview Avenue 905-883-9109.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்று தருகின்றார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

நேரம் 3:01. ஈஸ்டர் மோடு இணைந்திருக்கீங்க. 3 மணியிலிருந்து 5 மணி வரை திசையெங்கும் கிளக்கு இணைந்திருக்க போறீங்க. நன்றி நிரஜா. நேரம் இப்பொழுது 3:02 இந்த நேரத்தில் சுவாரஸ்யமான பல தகவல்களும் செய்திகளும் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர தயாராக இருக்கிறோம். எங்களோடு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்டர் தமிழ், யூடியூப்ல இணைந்து கொள்ள ஈஸ்டர் 102.7. ஈஸ்டர் பற்றிய மேலதிக விவரங்களுக்கு அல்லது விளம்பரங்கள் சார்ந்த தகவல்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-824-1212. ஈஸ்டர் மின்னஞ்சல் ஈஸ்டர் 102.7@gmail.com. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 18°C, உடல்நிலை 18 உள்ளது. அதே நேரம் இன்று இரவு 18°C ஆக இருக்கப் போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. திசையெங்கும் கிழக்கில் இன்னும் ஏராளமான தகவல்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். அது ஹாலிவுட், பாலிவுட், அதே மாதிரியான உலகமெங்கும் நடக்கும் தகவல்கள் பற்றிய தகவல்களையும் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த மனிதத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் கருப்பு திரைப்படத்தில் இருந்தேன்.

சி திரைப்படத்தில் இருந்து ஒழித்தது பாடல் அனிருத். இசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் அப்படியே நாங்கள் வந்து யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு வந்துடலாம். யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த வாரம் டாப் 5 இடங்கள், 5வது இடத்துல த ஷீப் டிடெக்டிவ்ஸ் திரைப்படம் $9 மில்லியன் இந்த வார இறுதியில் வசூலித்திருக்கின்றது. மொத்தமாக $47 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. 4வது இடத்தில் த டெவில் வேர்ஸ் ப்ராடா 2 திரைப்படம் $13 மில்லியன் இந்த வார இறுதியில் பெற்றிருக்கு. மொத்தமாக $200 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. 3வது இடத்தில் மைக்கேல் ஜாக்சன் பற்றின வாழ்க்கை வரலாற்றை கூறும் திரைப்படம், இது $20 மில்லியன் இந்த வார இறுதியில் பெற்றிருக்கு. மொத்தமாக $320 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் வெற்றியின் காரணமாக இப்பொழுது 2வது பாகமும் வெளிவர போறதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 2வது இடத்தில் செஷன் திரைப்படம் $22 மில்லியன் இந்த வார இறுதியிலும் மொத்தமாக $59 மில்லியன் வசூலித்திருக்கின்றது. 3வது இடத்துல இந்த வார இறுதியில் மாண்டலோரியன் அண்ட் குரோகு திரைப்படம் $82 மில்லியன் வசூலித்திருக்கின்றது. இதுவரைக்கும் $102 மில்லியன் வசூலித்திருக்கின்றது இந்த திரைப்படம். இது வந்து மாண்டலோரியன் அண்ட் குரோகு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தின் ஒரு அங்கமாக இந்த திரைப்படம் வெளியாகியிருக்கு. ஜான் ஃபேவ்ரூ இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியாகியிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. இதில் மாண்டலோரியனாக பேத்ரோ பாஸ்கல், அதே மாதிரி பிராண்டன் வெயின், சிங்ரே வீவர், ஸ்டீவ் ப்ளம், ஜெர்மி ஆலன் வைட் மற்றும் பலர் நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. மார்ட்டின் ஸ்கோர்சேசி கூட இந்த திரைப்படத்தில் ஹூகோ டியூரான்ட் என்ற கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3:10 நிமிடம் ஒழிக்கின்றது பாடல் தெரி திரைப்படத்திலிருந்து.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 plus tax க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002
3: Subra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nai Petrukolvadil Siramangalai Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nai Udanukkudan Email Udaga Update Seyyapadum Subra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-90
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிரா Life 100 Insurance and Investment Inc. 416-779-2323 416-779-2323
4: Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் Bright Vision Realty Inc. வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390
5: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
6: அப்படியா அனலக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லு சீரழக சின்ன சம்பவ

0: 3:22 நிமிடம் ஒழித்தது சிவப்பதிகாரம் திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்ததுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் சூர்யா வந்து ஊடகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்திருந்தார். 13 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக சூர்யாவுக்கு திரையில் வெளியான திரைப்படம் இதுன்னு சொல்லலாம். இடையிடையே அவர் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்மில் திரைப்படங்களை நடிச்சிருந்தார். சூரரை போற்று, அதுக்கப்புறம் வந்து ஜெய் பீம், இதெல்லாமே வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து திரைப்படங்களே ஒழியும் ஒரு மிகப்பெரிய ஒரு திரையில் கொடுத்த ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னா அது கருப்பு திரைப்படம் தான். ஸோ ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார் சாயா பேங்கர். எல்லாராலையும் வரவேற்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படம் தொடர்ந்தும் வெற்றி வகையை தான் சூடிட்டு இருக்கு. இன்னும் பல சாதனைகளும் இந்த திரைப்படம் படைக்கும். இது ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் 200 கோடியை தாண்டி இந்த வசூலை எட்டி கொண்டு இருக்கின்றது கருப்பு திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: உங்கள் சகல விதமான இமிகிரேஷன் சார்ந்த தேவைகளையும் ஒரே கூரியங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு உதவுகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். மிக நீண்ட கால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களினுடைய துணையோடும் கனடாவினுடைய இமிகிரேஷன் சிஸ்டத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் உங்கள் அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமில் பெற்றுக்கொள்ள முடியும். 1370 டோன்மில்ஸ் ரோட் என்ற முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. குறிப்பாக நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணுவதாக இருந்தால் விசிட்டர் விசா நடைமுறைகளில் இப்பொழுது பல்வேறுபட்ட மாற்றங்கள் மட்டுப்படுத்தல்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. புதிய இந்த சட்ட மாற்றங்களின் அடிப்படையில் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை மிக துல்லியமாக செய்து கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது. தொடர்ந்தும் சரியான முறையில் நீங்கள் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்ட பொழுது உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களையோ உறவினர்களோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. எனவே சரியான முறையில் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உங்களுக்கான விசிட்டர் விசா விண்ணப்பங்களை மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. நீங்கள் மீள மீள விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணி அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது. இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. அதுவரையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதும் இந்த நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். எனவே வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீள விண்ணப்பிப்பது சரியாக அமையாது. அவ்வாறு அதிகாரிகளை திருப்திப்படுத்தாத பின்னணி காரணங்கள் எவை என்பதை சரியாக புரிந்து கொண்டு மீளவும் சரியான முறையில் இந்த விண்ணப்பங்களை செய்து கொண்ட பொழுது அதற்குரிய உயர்வான சக்சஸ் ரேட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை நேரடியாக அவர்கள் விசா ஆபீஸில் இருந்து விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி இந்த பின்னணி காரணங்களை கண்டறிந்து மீளவும் சரியான முறையில் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே இது சார்ந்த விடயங்களுக்கும் உங்களுடைய விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அவற்றினை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்வது பற்றிய கேள்விகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450.

பின்னரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் இந்த முடிவை எடுக்க காரணமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சட்டத்துறை, பிராங்கன்ஃபோன் விவகாரங்கள் மற்றும் கருவூல சபை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வகித்த கரோலின் மல்ரோனி அமைதியான மற்றும் உறுதியான தலைமைத்துவம் கொண்டவர் என முதலமைச்சர் டக் ஃபோர்ட் பாராட்டியுள்ளார். இதேவேளை அவரது விலகலை அடுத்து கருவூல சபை அமைச்சு பொறுப்பை இடைக்கால அடிப்படையில் நிதியமைச்சர் பீட்டர் பெத்தலின் பாவ்யூ பதவி பொறுப்பேற்று இருப்பார் என முதல்வர் தெரிவித்துள்ளார். ஈரான் அமெரிக்க பதற்ற நிலைமையில் உடனடி அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்ல உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும், இல்லையெனில் வாஷிங்டன் வேறு வழிகளை பரிசீலிக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். இதேவேளை எந்தவொரு அவசர ஒப்பந்தத்திலும் ஈடுபட வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் மாற்று நடவடிக்கைகளுக்கு முன்பாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான வாய்ப்பு வழங்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மறுபுறம் அணுசக்தி விவகாரங்களை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாக்கே தெரிவித்துள்ளார். தையிட்டி திச விகாரை தொடர்பான போராட்டம் குறித்து பலாலி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கான வாக்குமூலம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 4 இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீசார் அதனை குழப்பும் வகையில் செயற்பட்டதாகவும் பின்னர் போக்குவரத்துக்கும் போலீஸ் கடமைகளுக்கும் இடையூறு செய்ததாக குற்றம் சாட்டி பொய் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கையிட்டி பகுதியில் உள்ள விகாரை தொடர்பான நில விவகாரத்தில் தங்களுக்கு எதிரான தொடர்ச்சியாக இவ்வாறு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
8: The station with the best music.
9: It's East FM.
10: Feel the power. Feel the bass. 102.7.

0: திருடா திரைப்படத்திலிருந்து அழித்தது பாடல் எங்களுக்கு எடுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்ஏ திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் இந்தியாவில் வந்து ஒரு வைரலாகும் காக்ரோச் ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து இப்பொழுது வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் ஆகியவற்றை சமூக ஊடகங்களில் வந்து பின்தொடர்வோர் எண்ணிக்கையை முந்தி இந்த காக்ரோச் ஜனதா கட்சி வந்து இப்போ ஒரு நையாண்டி இயக்கமாக புதியதொரு டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இணையத்தில் வந்து நகைச்சுவையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இப்பொழுது வந்து ஒரு முக்கியமான பல விஷயங்களை வந்து பேசுது. அதில் குறிப்பாக இந்தியாவோட வேலையில்லா திண்டாட்டம், ஊழல், கல்வி முறை சிக்கல்கள், இதுக்கு எதிராக இளைஞர்கள் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து ரொம்ப அழகாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த வாரம் கூட இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வழக்கு விசாரணையின் போது சிஸ்தத்தை விமர்சிக்கும் சில இளைஞர்களையும் வந்து செயற்பாடாளர்களையும் கரப்பான் பூச்சிகள் மற்றும் சமூகத்தின் ஒட்டுணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியிட வளர்ச்சியும் அதிகரிச்சிருக்கு. சரி, இதுதான் எங்களை இப்படி தான் சொல்கிறாங்க, இதை வச்சே நாங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம் அப்படின்னு இளைஞர்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கப்பட்ட வெறும் 5 நாட்களில் இந்த சிஜேபியோட அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கம் 19 மில்லியன் அதாவது சுமார் 1.9 கோடி பின்தொடர்வார்களை தாண்டி இருக்கு. இது வந்து பாஜக உத்தியோகபூர்வ பக்கத்தை விட 9 மில்லியன் இது 2 மடங்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புரட்சி வந்து இளைஞர்களின் புரட்சியாக மாறும், இனியும் மாற்றம் வரும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விசிட்டர் விசாவுக்கான பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ தொடர்ந்து விசிட்டர் விசாவோடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு உதவுகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறாக விசிட்டர் விசா விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது. எனவே மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடும் உங்களுக்கான விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379944450 அதுவரை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராமே பிடித்திருக்கிறது. குறிப்பாக விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை அவர்கள் பெறுகின்றார்கள். அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி அது நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கண்டறிந்து மீளவும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. குறிப்பாக விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்படுகின்ற பொழுது வெறுமனே தவறுகள் என்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கொடுத்த தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதும் முக்கியமான ஒரு பின்னணிய காரணமாக இருக்கிறது. எனவே இந்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பதுதான் முக்கியமானது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. அந்த நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்கள் எதற்காக அந்த விண்ணப்ப விவரங்கள் அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பதே மிக முக்கியமானது. அதனை கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு செய்து தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379944450 அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பிரான்சுக்கு விசிட்டர் விசாவுடாக இலவாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான உதவிகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒர்க் பர்மிட் மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. 1370 டோன்மேல் ரோடு என முகவரியில் இருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நேரடியாக நாங்கள் விவரங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450

0: ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663, 647 ஓ மை ஹோம்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி,
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
8: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

நேரம் 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசையெங்கும். கிழக்கு டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 19 ஆக உள்ளது. இன்று இரவு 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக இதில் கூறப்பட்டுள்ளது. எங்களோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு 416-8241-2112 இஸ்டெஃபமின் மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள istfm102.7@gmail.com. 4 மணி. இந்த மணி தேதி ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து.

4:09, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் பயணிகளுக்கு ஒரு புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் ஒரு தீவிர எபோலா பரிசோதனை நடைமுறைகளை வந்து இப்போ அமெரிக்கா அறிமுகப்படுத்தியிருக்கு. கடந்த 21 நாட்களுக்கு வந்து காங்கோ குடியரசு, உகாண்டா அல்லது தெற்கு சூடான் ஆகிய நாடுகளில் தங்கியிருந்த பயணிகள் அனைவருக்குமே இந்த தீவிர சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் டாலஸ் சர்வதேச விமான நிலையத்தில் மே 21 இரவு சுமார் 11:59 முதல் அமலுக்கு வந்துள்ள இது அட்லாண்டா ஜாக்சன் சர்வதேச விமான நிலையத்திலையும் மே 22 இது அமலுக்கு வந்திருக்கு. ஹியூஸ்டன் ஜார்ஜ் புஷ் சர்வதேச விமான நிலையத்தில் மே 26 இந்த தீவிரமான பரிசோதனை வந்து இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த விதிமுறைகள் அமெரிக்க குடிமக்கள் உட்பட பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வர அனைத்து பயணிகளுக்கும் பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அரசு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து திரும்புவோருக்கான சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுமாறும், அதே மாதிரி பாதுகாப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற ஸ்மார்ட் டிராவல் என்ரோல்மெண்ட் ப்ரோக்ராம் திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஸோ இது வந்து அமெரிக்கா இப்போ ரொம்ப முக்கியமாக இப்போலவா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த புதிய வைரஸ் இப்பொழுது பரவிட்டு வருது, இந்த எல்லாத்தையும் ஹான்சா வைரஸை தவிர்க்கும் வகையில் தான் இப்பொழுது இது ஒரு சீரியஸான ஒரு முயற்சியாக இப்போது அமெரிக்கா இதில் ஈடுபட்டிருக்கின்றது. ஒலிக்கின்றது அஞ்சான் திரைப்பட பாடல்.

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 plus tax க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 4378607002
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம் 416-895-4457 முகுந்தன் கனகரட்னம் 416-303-0910
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 Finch Avenue East Suite 6A Scarborough 416-649-63
5: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ் 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106 ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ். நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritson, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
11: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:23 நிமிடம் ஒழித்தது செல்லமை திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள் கிடைத்திருந்த போதும் அது வந்து தனிப்பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால உடனடியாக ஆட்சி அமைக்க முடியாத நிலையில ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்த காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகியன வந்து வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு வழங்கின. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார். அது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நிலையில கடலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜ்குமார் தேர்தலுக்கு முன்பாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனது கட்சித் தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்றும் தானும் கடலூர் மக்களின் பிரதிநிதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டிருந்ததாக சொல்லியிருந்தார். அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில தான் விஜய் மற்றும் தன்னை பிரதிபலிக்கும் வகையில் மண் சிலைகளை வடிவமைத்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இது வந்து வைரல் ஆகியிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பாரம்பரிய முறையில் உருவாக்கப்பட்ட இந்த சிலைகளுக்கு ஆலய அர்ச்சகர்கள் முன்னிலைதான் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மங்கள ஆர்த்தி மற்றும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளும் நடைபெற்றன. இந்த கோயில்ல இதுதான் ஒரு ஐதீகமா அங்க இருக்கிற வேண்டுதல் நிறைவேறும் பொழுது இந்த சிலைகளை வந்து வடிவமைத்து அங்கே மக்கள் பிரதிஷ்டை செய்யறது வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த வரிசையில இப்பொழுது வந்து தாவேக்கா கட்சியின் நிர்வாகியும் அதே மாதிரி முதலமைச்சர் விஜயின் சிலையும் இப்பொழுது வந்து அங்க பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்டர் விசா நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, புதிய மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களின் அடிப்படையில் நீங்கள் தகுந்தபடி மிக துல்லியமான அடிப்படையில் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களுடைய நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இதனை செய்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக இந்த புதிய மாற்றங்களை பொறுத்தவரையில் அவை சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை அதிகரித்திருக்கின்றன. எனவே சிறந்த வல்லுநர்களின் துணையோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமில் நாளபடியும் விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது என்பது வெறுமனைய இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது, சரியான விவரங்களை பொருத்தமான முறையில் வழங்குவது என்று சொல்லி பல்வேறு பட்டபடியங்கள் இருக்கின்றன. இதனை சரியாக கையாண்டு இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாமல் செய்திருக்கிறது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோல்மின் ஸ்டோடன் முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு உள்ள 4379994450 4379994450. அதுவேளையில் உங்களுக்கு ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கின்றீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இந்த ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை ஹை கமிஷனில் இருந்து பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ்க்கு உட்படுத்தி இந்த நிராகரிப்புக்கான காரணங்களை அறிந்து கொண்டு தகுந்தபடி மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. வெறுமனே தவறுகளை தெரிவித்துக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது, மீளவை விண்ணப்பிப்பது சரியான பலனை தராது. இந்த நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருப்திகரமான விண்ணப்பங்களை செய்து கொள்வது முக்கியமானது. அதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379944450 4379994450. அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அதற்கான ஒரு இலகுவான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி மற்றும் நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து மற்றும் ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான இவ்வாறு ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளையும் சரியான முறையில் செய்திருக்கின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் 4379994450 4379994450.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

டொராண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ அடுத்த நகராட்சி தேர்தலிலும் மீண்டும் நகர முதல்வர் பதவிக்காக போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பல மாதங்களாக நிலவிய அரசியல் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அவர் இன்று காலை தனது வேட்புமனுவின் தாக்கல் செய்துள்ளார். வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலை முன்னிட்டு டொராண்டோவின் வீடமைப்பு, போக்குவரத்து மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதியாக இருந்த புங்குடுதீவை சேர்ந்த 46 வயதுடைய பூபாலசிங்கம் ஜெயக்குமார் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2015 இடம்பெற்ற மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில்

நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என போலீசாருக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தமிழகத்தில் தாவிக தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 40-க்கும் மேற்பட்ட கடுமையான குற்றச்சம்பவங்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளும் நடந்துள்ளதாக தமிழக அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன.

0: வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 to 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
2: 102.7.

0: காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல் அனிருத் இசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் ஐபிஎல்ல பிளே ஆஃப்ஸுக்கு வந்து இப்பொழுது நான்கு அணிகள் தகுதி பெற்றிருக்கின்றன. இந்த நான்கு அணிகளில் முதலாவது போட்டி ஆர்சிபி அணிக்கும் ஜிடிக்கும் நாளை இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து புதன்கிழமை எஸ்ஆர்எஸ் அணியும் ஆர்ஆர் அணியினரும் போட்டியிட இருக்காங்க. இதில் தெரிவாகும் அணியினருக்கு அடுத்த போட்டியானது ஃப்ரைடே மே 29th இடம்பெறும். ஃபைனல் வந்து சண்டே மே 31st நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளே ஆஃப்ஸுக்கு வந்த நாலு அணியுமே இந்த வருஷம் யார் கப் வின் பண்ணுறாங்களோ அது அவங்களோட இரண்டாவது கப் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்ட விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களின் அடிப்படையில் சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகிற பொழுது தொடர்ச்சியாக உங்கள் உறவினர்களையோ குடும்பங்கத்தோடையோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். எந்த விதமான நிராகரிப்பும் இல்லாத வகையில் தகுந்தபடி விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. மிகச்சிறந்த வருடங்களின் துணையோடும் விசிட்ட விசா விண்ணப்பங்களை அவர்கள் சரியான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு செய்து தருகிறார்கள். குறிப்பாக நீங்கள் மீள மீள விசிட்ட விசாவுக்கு தவறாக விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் திருப்ப அமைப்பில் பண்ண முடியாத நிலையப்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வது அவசியமானது. அது மட்டுமல்லாமல் வெறுமனைய இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரம் தகுந்த பலனை தராது. சரியான விவரங்களை பொருத்தமான முறையில் வழங்க வேண்டும். அதேவடையில் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. இவற்றினை திறம்பட நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை நாட முடியும். சகலவிதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே குறையும் கீழ் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்கி வருகிறது. 1370 டொமினஸ் ரோட் என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கிறது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. அதேவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கிறது. விசா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக இந்த விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெற்று அவற்றினை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி அதன் நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. குறிப்பாக வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீளவும் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்புக்கான நிராகரிப்புக்குரிய காரணங்கள் அதுவெளியில் எந்தெந்த விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பது முக்கியமானது. எனவே இதனை நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக சரிவர செய்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பிரான்ஸ் அடங்கலான பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் செல்வதற்கான உங்களுடைய உறவினர்களோ குடும்பத்தர்களோ இலங்கையில் இருந்து செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா ஊடாக அல்லது ஒரு ஸ்டடி விசா ஊடாக இவ்வாறு செல்ல முடியும். பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, அதே வேளையில் நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி போன்ற நாடுகளுக்கு இவ்வாறு செல்ல முடியும். ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா ஊடாக அல்லது ஸ்டூடெண்ட் விசா ஊடாக இவற்றினையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. இவற்றை மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450.

4:50 திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. 5:00 to 7:00 வரை காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக வர இருக்கு. உங்கள் விருப்ப பாடல்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4:55:44:00 நீங்கள் அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம். என்னோட காஃபி டபுள் டபுள் டபுள் டபுள் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் தொகுத்து வழங்குவதற்காக ஜஸ்மிதாவும் வர இருக்காங்க. ஸோ எங்களோட இணைந்து இந்த மண்டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் உங்கள் விருப்ப பாடல்களோடு. அலையுங்கள் 416-554-4040. அடுத்த மணி தேடத்தில் காஃபி டபுள் டபுளோடு சந்திக்கிறேன்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 5 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building-இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

0: நேரம் 5 மணி. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதுவும் வெளியில 21 டிகிரீஸ்ல இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மண்டே ஈவினிங்ல நல்ல ஹாப்பியா தான் இருக்கிறேன்.
0: விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212.
1: East FM in Minnanjal, eastfm102.7@gmail.com.
0: அந்த நல்ல வெதர்னு சொல்லிட்டீங்க, ஸோ அப்படியே ஒரு எசக்காத்தான்ற பாட்டோடு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து நீங்களும் எங்களோட உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ள அழையுங்கள்.
1: 416-554-4040.

0: 5 மணி 5 நிமிடம். இது இஸ்டெஃபமின்
1: காஃபி டபுள் டபுள்.
0: எங்களோட அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் ரஜிஸ்தா. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் குமார், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஒரு விதையே மாதிரி இருக்குதே, வெயில் படத்துல இருந்து. வெயில் அடிக்குதானே?
1: ஆஹா, சிச்சுவேஷன் பாடல்.
0: சிச்சுவேஷன் படத்துல இருந்து பாடல். யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க? எல்லாருக்கும் உங்களுக்காக பாடல் வருது. ஆனா பாடலுக்கு முன்பதாக கனடா பாடல் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: உங்கள் சகலவிதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையும் கீழ சிறந்த வல்லுநர்களின் துணையோடு செய்து தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டொன்மில்ஸ் ரோட் என முகவரியில் இருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக விவரங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். புதிய சட்ட மாற்றங்கள் அனைத்துக்கும் ஏற்ற வகையில் இந்த இமிகிரேஷன் சேவைகளை நீங்கள் ஒரே கூரையும் கீழ மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நீண்டகால அனுபவத்தோடு உங்களுக்கான சேவைகளை இந்த இமிகிரேஷன் துறையில் கனடா பைலட் புரோகிராம் வழங்கி வருகின்றது. குறிப்பாக கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக குடும்ப அங்கத்தவர்களையோ உறவினர்களோ நண்பர்களையோ நீங்கள் வரவழைக்க விரும்பினால் அதற்கான வாய்ப்பு தொடர்ந்தும் காணப்படுகிறது. விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் கனடாவில் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கும் மட்டுப்படுத்தல்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை பொறுத்தவரையில் மிகச்சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்ள வேண்டிய அவசிய தேவை அதிகரித்திருக்கிறது. சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொண்டிருப்பொழுது தொடர்ச்சியாக நீங்கள் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக நிராகரிப்புகள் இல்லாமல் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. வெறுமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரம் என்பதல்ல, குறிப்பாக சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அனைத்தும் முக்கியமானது. இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ளப்படுவது அதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது. விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் தகுந்தபடி விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் தருகின்றது. குறிப்பாக வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது சரியான பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கான தகுந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானதாக இருக்கும். எனவே இதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை அணுக முடியும். குறிப்பாக மீள மீள நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு தவறாக விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பிப்பது அவசியமானது. அது மட்டுமல்லாமல் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்த பட்சத்தில் பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாந்து, அயர்லாந்து, ஹங்கரி போன்ற நாடுகளுக்கான ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கன் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் east.com/log-on-to-east.com.ca.
7: நேரம் 5:17. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
8: எங்களோட செல்வகுமார் வணக்கம்.
9: வணக்கம்.
7: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நாங்கள நல்ல சுகமா உற்சாகமா இருக்கலாம்.
8: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
9: இன்னைக்கு இறமையான போர்ல இருந்து அச்சோ அந்த பாட்டு கேப்போம்.
8: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
9: நண்பர்கள் கனகசிங்க ரத்னவாக, சண்முகராஜா, விஜயன், தேவகுமார், லக்கி, ரமேஷ், சிவகுமார், சாந்தன், நந்தன், மனோ, சிவா, சிவன், ரவி, கேதீஷ், ஸ்ரீ, மேடம் ஜெயம் மற்றும் எல்லோருக்கும் பொண்ணாங்கிற நீங்கள் எல்லாரும்.
8: உங்களுக்கு அவன் பாடல் விருது ரொம்ப நன்றி. ஆனால் பாடலுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்காக ஞாபகப்படுத்த போறோம்.
7: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: நேரம் 5:21 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: அழைப்பில் ஜானி வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் ஜானி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோம், நீங்க இருவரும்?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைய பொழுதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு.
2: வேலையோட
1: போகுது. என்ன பாட்டுக்கு?
2: மீனம்மா அதிகாலையிலும் வந்தி மாலையிலும் ஞாபகம்.
0: கண்டிப்பா நல்ல ஒரு பாடல். யார் யாருக்கெல்லாம் கேட்போம் பாடல?
2: நேர் தானே இருக்காங்க போம்.
1: எல்லாருக்காக உங்களுக்காகவும் பாடல் வருது. இதே மாதிரி எங்களோட நீங்களும் இணைந்து பாடல்கள் கலையுங்கள்.
0: 416-554-4040.

0: நேரம் 5:27 ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் செல்வா செல்வி. வணக்கம்.
1: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் எப்படி?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
1: லட்சாபதி. இந்த பாட்டு
2: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
1: நேயர்களோடு நீங்கள் நாங்கள் எல்லோரும் கேட்போம்.
2: எல்லாரும்
1: பழைய ஞாபகம் வருகிறது. அந்த பூவரசம் இலை இருக்குதானடா, அது வந்து கொஞ்சம் தடிப்பானே இல்ல, அத சுருட்டி போட்டு ஊதினா ஸ்கூல்ல வரைக்கும் எல்லா பிள்ளைங்க வாயிலையும் அது இருக்கும்.
2: ஏன்னா சத்தம் வரும்.
1: ஓ, எல்லாம் அதை ஊதிக்கொண்டே வருவார்கள், பார்த்து கொண்டு வருவோம்.
0: சரி, அப்ப அந்த ஓத் கோல்டன் மெமரிஸ் நாங்களும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த அழகிய பாடலை கேட்டுக்கொண்டு.
2: ரொம்ப நன்றி திருமதி செல்வா செல்வி, எங்களோட இணைந்து கொண்டமைக்கு. இதே போல நீங்களும் எங்களோட இணைந்து உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, அழையுங்கள்
0: 416-554-4040.
2: அதாவது இவங்க பூவரசன் பிபி பத்தி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரிதான் நான் ஸ்கூல் விட்டு வரும் பொழுது எங்க வீட்டு பக்கத்துலயும் ஸ்கூல் பக்கத்துலயும் தொட்டா சிரிங்கி இருக்கும். அப்ப அதை என்ன பண்றது, வேணும்னே தொடுறது, அது மூடும். மறுபடியும் வந்து அது திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருந்து
0: திருமதி
2: செல்வா செல்வி விரும்பி கேட்ட பாடல் செய்தி அறிக்கை தொடர்ந்து ஒழிக்க இருக்கின்றது. Your favorite music on your favorite station 102.7 East FM. East FM Tamilin inda malaiyalathin seedigalukkana pradhana anusaranai. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656.
3: East FM Tamil Seidhigal.
0: ஒன்டேரியோ அரசின் மூத்த அமைச்சரான கரலின் முல்ரோனி, டக்ஃபோர்டு அமைச்சரவையிலிருந்தும் யோர்க் சிம்கோ மாகாண சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஜூன் 5 முதல் விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னாள் கனேடிய பிரதமர் பிரையன் முல்ரோனியின் மகளான அவர் கடந்த 8 ஒன்டேரியோ அரசில் பணியாற்றியுள்ளார். தந்தையின் மறைவுக்கு பின்னரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களும் இந்த முடிவை எடுக்க காரணமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, சட்டத்துறை, பிராங்கோபோன் விவகாரங்கள் மற்றும் கருவூல சபை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வகித்த கரலின் முல்ரோனி அமைதியான மற்றும் உறுதியான தலைமைத்துவம் கொண்டவர் என முதலமைச்சர் டக் ஃபோர்ட் பாராட்டியுள்ளார். இதேவேளை அவரது விலகலை அடுத்து கருவூல சபை அமைச்சர் பொறுப்பை இடைக்கால அடிப்படையில் நிதி அமைச்சர் பீட்டர் பெத்லான் பால்வி பொறுப்பேற்பார் என முதல்வர் தெரிவித்துள்ளார்.
2: ஈரான் அமெரிக்க பதற்ற நிலைமையில் உடனடி அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்ல உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும், இல்லையெனில் வாஷிங்டன் வேறு வழிகளை பரிசீலிக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். இதேவேளை எந்தவொரு அவசர ஒப்பந்தத்திலும் ஈடுபட வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும்

டெல்லி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கான வாக்குமூலம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீசார் அதனை குழப்பும் வகையில் செயற்பட்டதாகவும் பின்னர் போக்குவரத்துக்கும் போலீஸ் கடமைகளுக்கும் இடையூறு செய்ததாக குற்றம் சாட்டி பொய் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டி பகுதியில் உள்ள விகாரை தொடர்பான நில விவகாரத்தில் தங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக இவ்வாறு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4168-9552. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
0: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
5: நேரம் 5:40. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். அழைப்பில் தேவகுமார் வணக்கம்.
6: வணக்கம் இருவருக்கும். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நலமா இருக்கிறோம். இந்த காலன்ல ஒரு வச்ச குரலையும் விட்டு வைக்க இல்ல, எல்லாரையும் பாதிச்சுதான் இருக்கோம்.
7: என்ன பண்ண, அது வெதர் சேஞ்ச் ஆக அதுவும் சேஞ்ச் ஆகும். என்ன பாட்டு கேட்போம் இன்னைக்கு?
6: ஆமா ஆமா, எனக்கு இன்னைக்கு 29 படத்துல இருந்து சேல சேல அந்த பாட்டு.
7: கண்டிப்பா பாடல் வருது, ரொம்ப நன்றி. எங்களுடைய இதே போல நீங்களும் பாடல் கேளுங்கள்.
5: 4164-4444.

0: நேரம் 5:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: எங்களுடைய அழைப்பை பாலுக்கு காலையுங்கள்.
0: 416-554-4000
1: அழைப்பில் சந்தியா, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சந்தியா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம். என்ன பாடல் கேப்பா?
2: பழனி படத்தில இருந்து யாரும் என்னிடம் சொல்லாத வார்த்தை, அந்த பாட்டு.
1: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லாருக்கும்
0: கண்டிப்பா, அனைவருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் சந்தியா.
1: சந்தியா விரும்பி கேட்ட பாடல் வருவதற்கு முன்னாடி கனடா பாடல் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களின் அடிப்படையில் சரிவர நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களையோ உறவினர்களையோ நண்பர்களையோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக அழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்களை பொறுத்தவரையில் மிக துல்லியமாக இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை அதிகரித்திருக்கின்றன. அதனை மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது. குறிப்பாக இந்த விசிட்டர் விசாவுக்கு அப்ளை செய்து கொள்வது என்பது வெறுமனே ஃபார்ம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. இவற்றினை நீங்கள் சரியாக செய்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாமல் இந்த விண்ணப்பம் ஒரு வெற்றிகரமானதாக அமையும். அதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை நாட முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது. விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக KST ட்ரேட் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெற்று அதனூடாக உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய விவரங்களை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. திருப்பவும் விண்ணப்பித்துக் கொள்வது என்று வருகின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து எந்தெந்த விடயங்கள் இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக அறிந்து மீளவும் விண்ணப்பிப்பதுதான் உயர்வான சக்சஸ் ரேட்டினை தரும். இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அத்தோடு இப்பொழுது பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு இலகுவாக ஒரு விசா ஊடாக செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா அல்லது ஸ்டூடெண்ட் விசா ஊடாக நீங்கள் செல்ல முடியும். குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாண்ட்ஸ், ஹங்கரி போன்ற நாடுகளுக்கு இவ்வாறு நீங்கள் செல்ல முடியும் ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா அல்லது ஸ்டூடெண்ட் விசா ஊடாக. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. 437-999-4450.

0: ஒரு காலத்துல சிவகாசியில ஆரம்பிச்சு திருப்பதி திருப்பாச்சி அப்புறம் பழனியில வந்து நின்னாரு பேரரசு. இனி அடுத்து என்ன ஊருன்னு தெரியல, பாப்போம் ஏதாவது ஒரு படம் வரும்.
1: எல்லாருக்குமே டவுட்டா இருக்கார் அந்த பேரரசு.
0: ஆமா, அப்புறம் வேற யாரும் இல்ல, இந்த படத்துல டைரக்டர் தான் அவரு. சோ பழனி அவர் இல்ல திருப்பாச்சி திருப்பாச்சி சிவகாசி திருப்பதி அதுக்கப்புறம் வந்து வந்துச்சு பழனி.
1: நாங்க ஒரு சினிமா என்சைக்ளோபீடியாவே பக்கத்துல வச்சிருக்கோம் பாத்தீங்களா?
0: பாத்தீங்க தானே. சரி, இந்த நேரத்துல எங்களோட யாருன்னா டான்மில் சந்திரன். வணக்கம்.
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் டான்மில் சந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: பாட்டு
0: வருது, யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க? எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் வருது. நீங்களும் மலைக்கலாம், பாடல் கேட்கலாம். மலையுங்கள்
1: 4164544040
0: இளமை திரும்பதேன்ற மாதிரி நாங்க அடுத்த மணித்தியாலத்துல உங்களை திரும்ப சந்திப்போம்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல. பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
9: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
9: 416-461-6401.
10: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002, 4378607002.

0: நேரம் சரியாக 6:03. நாங்களும் இப்பொழுது காஃபி டபுள் டபுளின் அடுத்த மலத்தியாளத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். என கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க.
0: 416-554-4040.
1: அழைப்பில் திலகவதி, வணக்கம்.
2: என்ன
1: பாடல் கேப்போம்
2: இன்னைக்கு? நான் கேட்கும் பாடல் ரிச்சகரம் மாமாவில வைகை நதியோரம் பொன் மாலை நேரம் என்ற பாடல்.
0: அதே
1: மாதிரி விளம்பரங்கள் மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-824-1212.
0: ஈஸ்ட் எஃப்எம் மின் அஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: 6:10 இது ஈஸ்ட் எஃப்எம்இன்
1: காஃபி டப்போ டப்போ.
0: எங்களுடைய இந்த நேரத்தில் கரண், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் துஷிதா. ஜஸ்மிதா சார், காவியா எப்படி இருக்கீங்க?
0: ஜஸ்மிதாவா காவியாவா?
2: இது
1: டெஸ்ட் வைக்கிற. எப்படி இருக்கிறீங்க கரண்?
2: சுகமா இருக்கேன். இங்க இருக்கிற சுகமா இருக்கேன். நீங்கள்லாம் அப்பப்ப லீவ் எடுத்து காண கிடைக்கல கூட ரெண்டு பேர். போன மண்டே இல்ல,
0: போன மண்டே நாங்க வந்தோம். நாங்க தான் அது அந்த வாய்ஸ் நாங்க தான். ஆனா போன மண்டே நாங்க வந்து நாங்க வந்தோம். அது நாங்க தான், அது வேற யாரும் கிடையாது,
1: நாங்க தான்.
0: சரி, என்ன பாடல் கேட்போம்?
2: செந்திரபாண்டி படத்துல சின்ன சின்ன ஜெயிக்கும்.
1: கண்டிப்பா ஆர் ஆருக்கெல்லாம் பாடல கேப்போம்.
2: நேர்ல இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஏதோ மண்டே மண்டே மிஸ் பண்றேன். யார் வேணும் நீங்க வர்றே இல்ல, அதான் நீங்க சமாளிக்கிறீங்க. ஏதோ ஒரு மண்டே வரை
0: நான்கு பூஜ்ஜியம்
1: நான்கு பூஜ்ஜியம்.

0: எப்பொழுதும்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 647 Oh My Home.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ், 416-292-2455.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
9: நேரம் 6:19. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
10: அழைப்பிள்ளைங்களோட பபி, வணக்கம்.
11: வணக்கம் ரச்சிதா, ரக்ஷ்மி எப்படி இருக்கீங்க?
9: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் பபி, நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நானும் நல்ல சுகமா இருக்கிறோம். வேல முடிஞ்ச வீட்டை போய் கொண்டிருக்கிறோம்.
10: எனக்கு
11: காபி படத்துல இருந்து என் மனவாளில் சுகவிருக்கும் வண்ண பறவைகளை என்ற அந்த பாட்டு.
10: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
11: உங்களுக்கும் இஷ்டம் கேட்டு எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து கேட்போங்க.
9: கண்டிப்பா எல்லாருமே கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம் பபி.
11: நன்றி நன்றி நன்றி நன்றி.
10: எங்களோட பபி இணைந்திருந்தார், நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க.
9: 416-554-4040.

0: நேரம் 6:25 ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் எங்களுடன் காசிநாதன். வணக்கம் காசிநாதன்.
1: வணக்கம். உண்மையான பேரும் சொல்லுவோம், மெய்யலான் தான் உண்மையான பேர், மெய்யலான் சொல்லிட்டுதான் காசிநாதன் சொல்லு. பிரச்சனை இல்லையம்மா. இந்த என்எஸ்ஏ மச்சான் படத்துல இருந்து ஆதியிலே செய்தல் இது இந்த மாமன் நினைச்சுதான் நாங்கள் கேட்கிறோம். அவருக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை, அவருக்கு ஜாஸ்பானத்தான் நாங்கள் வெண்ணியாக்கலாம். அவர் இந்த நினைச்சிக்கு தாழ்வு பண்ணா இருந்தது.
2: அவருக்காக பாடல் வருது. ஆனா பாடல் வர்றதுக்கு முன்னாடி கனடா பாடல் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டர் விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் மிகச் சரிவர செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை இந்த புதிய சட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. மிக நீண்ட கால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகிறது. சகலவித இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் புரோகிராம். 1370 டோன்மில்ஸ் ரோடு என முகவரியில் அமைந்திருக்கிற அலுவலகத்திலிருந்து நேரடியாக நாங்கள் தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்துக் கொள்வது என்பது வெறுமனே போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. அதுவிலையில் சரியாக நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாமல் இந்த பயனினை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. மீளமல்ல நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு தவறாக அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதுவிலே நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகிறது. குறிப்பாக விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கேஸ் டீடைல் சோஷியல் டாக்குமெண்டினை பெற்று நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை அதனூடாக ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகிறது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் இவ்வாறு விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்படுகிற பட்சத்தில் தகுந்த காரணங்கள் இருப்பின் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக பெட்ரோல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அதுவரையில் பல்வேறுபட்ட வேலைவாய்ப்புகளுக்கு கனடாவில் இருக்கின்ற தேவைகளின் அடிப்படையில் வொர்க் பெர்மிட்டுடன் இலங்கையில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ கனடாவுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய தகைமைகள் என்னென்ன வேலைவாய்ப்புகள் ஊடாக இவ்வாறு வொர்க் பெர்மிட்டுடன் கனடா வருவது என்பது பற்றி அறிந்து கொள்ளவும், அது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற பிஆர் நோமினி புரோகிராமின் ஊடாக கனடாவுக்கு பிஆருடன் வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் பற்றிய விவரங்கள் மற்றும் தகைமைகள் பற்றி அறிந்து கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம்.
4: 437-999-4450. நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வெற்றியான நகர முதல்வர் ஒலிவியா சோ அடுத்த நகராட்சி தேர்தலிலும் மீண்டும் நகர முதல்வர் பதவிக்காக போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பல மாதங்களாக நிலவிய அரசியல் ஊக்கங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அவர் இன்று காலை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலை முன்னிட்டு டொராண்டோவின் வீடமைப்பு, போக்குவரத்து மற்றும் வாழ்க்கை செலவு தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: யாழ்ப்பாண சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதியாக இருந்த புங்குடுதீவைச் சேர்ந்த 46 வயதுடைய பூபாலசிங்கம் ஜெயக்குமார் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2015 ஆண்டு இடம்பெற்ற மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான அவர் சிறை அறைக்குள் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். அண்மையில் இந்த வழக்கில் நால்வருக்கான மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இதேவேளை பொருளாதார நெருக்கடி காரணமாக இறுதி சடங்கை மேற்கொள்ள முடியாது என அவரது மனைவி தெரிவித்ததைத் தொடர்ந்து அரசு செலவில் இறுதிச் சடங்கு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: கடுமையான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என போலீசாருக்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தமிழகத்தில் தவைக்க தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 40 மேற்பட்ட கடுமையான குற்ற சம்பவங்களும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளும் நடந்துள்ளதாக தமிழக அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன.

0: நேரம் 6:36. ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
1: எங்களுடைய அழைப்பில் இந்திரன் வணக்கம்.
2: வணக்கம்.
3: நீங்க முதல் சொட்டாச்சு நீங்க பற்றி கேட்டீங்க, நான் தொடாமல் சிணுங்குற பூ ஒன்று வச்சிருக்கிறேன்
1: வீட்டு.
3: நூற்றாண்டுக்கு ஒரு முறை

416-554-4040.

0: 6:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அழைப்பில் எங்களுடன் அகில். வணக்கம் அகில்.
2: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க அகில்?
1: முன்பதாக
3: உங்கள் சகல விதமான இமிகிரேஷன் தேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிறைவேற்றி தருகின்ற கனடா பைலட் புரோகிராம் இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கான விசா ஒழுங்குகளையும் கூட செய்து தருகின்றது. குறிப்பாக இப்பொழுது ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசா மற்றும் ஸ்டூடெண்ட் விசா போன்றவற்றுக்கான அப்ளிகேஷன்களை நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியும். பிரான்ஸ் இடங்களான பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இவ்வாறு விசிட்டர் விசா ஊடாகவோ வேறு வகையிலான விசாக்கள் ஊடாகவோ இலங்கையில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ செல்வதற்கான வாய்ப்புகள் இலகுவானதாக கிடைக்கப்படுகின்றன. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து மற்றும் ஹங்கரி போன்ற நாடுகளுக்கான ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசாக்களாக இருக்கலாம், அல்லது ஃபேமிலி விசிட் விசாக்கள், அத்தோடு ஸ்டூடெண்ட் பெர்மிட்டுகள் போன்றவற்றினை கனடா பைலட் புரோகிராம் செய்து தருகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வருவதற்கான நடைமுறைகள் தொடர்ந்தும் இருக்கின்றன. சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொண்டிருப்பொழுது தொடர்ச்சியாக கனடாவுக்கு விசிட்டராக இலங்கையில் இருந்தோ இந்தியாவில் இருந்தோ உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நண்பர்களையோ நீங்கள் வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்ட மாற்றங்கள் இந்த விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அதிகரித்திருக்கின்றன. உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாமல் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமை நாட முடியும். 1370 டோர்மிஸ் ஸ்டூடெண்ட் முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்து பணியாற்றி வருவதையும் கனடா பைலட் புரோகிராம் ஆட்சியோடு தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட கவலைப்படுத்த வேலை உங்களுக்கு அனைத்தும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது. உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்ப விவரங்களை கிஎஸ்டி ட்ரேட் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் ஊடாக விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து பெற்று அந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்ப தரவுகளை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி மீளவும் சரியான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பதோடு அல்லாமல் நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை தெரிந்து கொண்டு விண்ணப்பிப்பது அவசியமானது. இதனை கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450
1: நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது.
0: இந்த நேரத்தில் எங்களோடு இருந்து கொண்ட நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கலனா டோன்ட் வெரி,
1: பி ஹாப்பி. ஆஃப் கோர்ஸ் நாளைக்கும் நீங்கள் 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளலாம்.
0: ஆகவே நாளைக்கு நீங்க இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நாங்க இன்னும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெறும் நாம்
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: ரஷிதா தொடர்ந்து நிகழ்ச்சிகளோட கலையகத்தில்
1: சஞ்சீவன் மற்றும் அபர்ணா.
0: நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம் நேர்களே.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு பரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
6: பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550. goodlifeflooring.ca.
9: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 647-539-5601, 647-539-5601.
10: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும், சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
11: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
9: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: Easy. Easy. Easy. Tune East FM 102.7.
13: East FM 102.7.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல 2 பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரஷிதா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் தொடர்ந்தும் இரவு காற்றலையில் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி இணைந்திருக்கலாம். இன்று இரவு காற்றலையிலும் உங்களோடு நாங்கள்
5: அபர்ணா ஏஜே
4: அருண்மன்புடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். நன்மையான வணக்கம் நேர்களே. வணக்கம் அபர்ணா.
5: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் உங்களோட புண்ணியத்துல அபர்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அதே போல உங்களோட புண்ணியத்துல நாங்களும் நல்லா இருக்கிறோம் சஞ்சீவன்.
4: இந்த மாறி மாறி புண்ணிய சேதவடிதான் வெயில் இன்றைக்கு எப்படி இருக்குதா?
5: அந்த சனிக்கிழமை அடிச்சு பெய்த மலைக்கு இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லாம
4: இருக்கேன்.
5: காலநிலை எப்படி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்க சஞ்சீவன்? இப்ப சொல்லிருக்காங்க மேக்மாஸ்டர் ஆய்வாளர்கள் என்ன சொல்லிருக்காங்க
4: அப்படின்னா,
5: கனடால வந்து சில நகரங்கள்ல வந்து காற்றின் மாசுபாடு மிகவும் குறைவாக இருக்கிறதாம். அதனால வந்து அந்த நகரங்கள்ல இருக்கிற உங்களை மாதிரி பெரியவர்களின் மூளை ஆரோக்கியத்துக்கு
4: நிறைய விஷயங்களை பேசி இருக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இப்போது செயலிகள் ஊடாகவும் கேட்கலாம். அண்ட்ராய்ட் ஆப் ஸ்டோர் ஊடாக, அது மட்டுமல்லாமல் Facebook, Instagram, TikTokல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தின் ஊடாக பின்தொடரக்கூடியதாக இருக்கும். யூடியூபில் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்கிற பக்கத்தினூடாக காணொலிகளாக பார்க்கலாம்.
5: ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர் விளக்கம் 4368241212. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. இப்பொழுது டொரண்டோனுடைய காலநிலையும் ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உடல்நிலை 21 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.

0: நேரம் 7:06 கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஊர் ஈவினிங். இன்று நாள் திங்கட்கிழமை, வாரத்தின் ஆரம்ப நாள். நம்ம ஊரின் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் என்னென்ன விடயங்களை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி என்ற இந்த பாடலை கேட்டுட்டு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படி என்ற ஒரு பிடிவாதமா இருந்த மென செஞ்சு.
1: ஏன்னா திங்கட்கிழமை என்று சொன்னாலே சொல்லுவாங்க இந்த மண்டே வந்து சில வேலைகள்ல மண்டைக்கு வேலையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி. அதனால ஒரு உற்சாகத்தோடு நாங்களும் நீங்கள் வேலை முடிஞ்சு போயிருக்க நிகழ்ச்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி என்று ஆரம்பித்திருக்கின்றோம். திங்கள் இரவு தருகின்ற அத்தனை விஷயங்களும் இன்றைய நாளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த பாடலோடு சேர்த்து நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையை தரப்போகின்றோம். அது மட்டுமில்லாமல் தங்கத்தமிழ் வார்த்தையை தொடர்ந்தே நல்லத நல்ல விஷயம் செய்திகள், அதன் பிற்பாடு முதன்மை 3 மணித்தியாலத்தை அலங்கரிக்க காத்திருக்கின்றது.
0: 2 மணித்தியாலத்தில் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்கின்றது. 8:30 செய்திகள், அதைத் தொடர்ந்து விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் உங்களை சந்திக்க.
1: 9 வரை இணைந்திருக்கலாம். 22 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸாக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை 25 டிகிரி செல்சியஸாக நிரப்படும் என இதற்கு கூறப்பட்டிருக்கிறது. இன்று சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை தான் இன்றைய நாளின் தங்கத்தமிழ் வார்த்தையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.
0: அதே தான் அந்த தங்கத்தமிழ் வார்த்தையில இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த சொல் என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சு. இந்த மஞ்சு அப்படின்னு பேரோட இருக்கிற எல்லாருமே இப்ப நாங்க மஞ்சு உடனே அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க, யாரோ உங்களை கூப்பிடுறாங்க போல இருக்கே அப்படியே
1: வேலை வட்டி இல்லாம கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க.
0: சரி, இந்த மஞ்சு அப்படின்றால் என்ன பொருள்படும் என்று பாத்தீங்கன்னா மேகம், விண்மேகம், மூடுபனி இப்படி என்று பொருள்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க.
1: சங்ககால இலக்கியங்களிலும் படைப்புகளிலும் இந்த சொற்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லுத்தான் மஞ்சுவாக இருக்கின்றது. ஏராளமான சொற்கள் தமிழில் புதைந்திருக்கின்றன. அந்த சொற்களை ஞாபகப்படுத்துகின்ற, அவற்றை மறுபடியும் உங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக தங்கத்தமிழ் வார்த்தை வார நாட்களில் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டுக்கொரு பண்பலை
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபிஞ்ச், 416-474-10.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
1: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7.

0: நேரம் 7:22 கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்மூர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது. 1370 டோன்மேஸ் ரோடு என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது கனடாவுக்கான இமிகிரேஷன் சேவைகள் என்பதோடு மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது. குறிப்பாக பிரான்ஸ் அடங்கலான பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இலகுவாக விசிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து விசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கான இமிகிரேஷன் சேவைகள் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலாந்து, இத்தாலி, அதேவேளையில் நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து மற்றும் ஹங்கரி போன்ற நாடுகளுக்கு விசிட் பண்ண முடியும். இலங்கையிலிருந்து குறிப்பாக ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசாவாக இருக்கலாம், அல்லது டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் விசா, அல்லது வேறு வர்த்தக நோக்கங்களுக்கான விசாக்களாக இருக்கலாம். இவற்றினை கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது இந்த நாடுகளுக்கு. அதே வழியில் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட இந்த நாடுகளுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. எனவே இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்பத்தவர்களையோ நண்பர்களையோ இலங்கையிலோ இருந்தோ அல்லது இந்தியாவிலிருந்தோ நீங்கள் கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்களை பொறுத்தவரையில் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. வெறுமனை போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்க வேண்டும், தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்க வேண்டும் என்று சொல்லி நடைமுறைகள் மிக முக்கியமானவை. எனவே இதனை திறம்பட செய்து தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக தொடர்ந்து நீங்கள் தவறாக அப்ளை பண்ணி மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் அப்ளை செய்து கொள்வது அவசியமானது. இதற்கு நீங்கள் மிகச்சிறந்த வல்லுநர்களின் உதவியினை பெற்றுக் கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450 437-999-4450. இது மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளுக்கு கனடாவில் இருக்கின்ற டிமாண்டை பயன்படுத்தி ஒர்க் பெர்மிட்டியுடன் கனடாவுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கான தகைமைகள் எவ்வாறான வேலை வாய்ப்புகள் உண்டாக பெற முடியும் என்பது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதாக இருக்கலாம். அல்லது பல்வேறு மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாக PRடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவை பற்றிய மேலதிக விவரங்கள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும்.
2: 7:22°C நல்லதா நாலு விஷயம் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற முதல் நாளில் நல்லதா நாலு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உடுப்பு எவ்வளவு தூரம் உங்களுக்கு முக்கியத்துவம் என்பது எல்லாருக்கும் தெரியும். மனிதனுடைய ஆடை பாதி அழகு பாதி என்றுதான் இப்ப இருக்கிற நாகரிகம் மாறி இருக்குது. அந்த நாகரிகத்தில் இந்த ஆடை எவ்வளவு தூரம் எங்களுக்கு முக்கியத்துவம் வருகின்றது என்பதை பற்றி தான் இன்றைய நாளில் நாங்கள் சொல்ல போன்றோம்.
0: இது நல்லா இருக்கே சஞ்சய், கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆடை பாதி அழகு பாதி, சரி. நீங்கள் எவ்வளவு தூரம் ப்ரொஃபஷனலாக இருக்கின்றீர்கள், தன்னம்பிக்கையோடு உள்ளவரா அல்லது எளிதில் அணுகக்கூடியவரா என்பதை சில வினாடிகளில் தீர்மானித்து விடுகிறார்களாம் மக்கள்.
2: உங்களை சந்திக்கின்றவர்கள்
0: சொல்லலாம். ஆமா, நீங்கள் வாயை திறந்து ஹலோ என்று சொல்வதற்கு முன்னரே உங்கள் ஆடை வந்து பேச தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: என்ன மொழியில பேச தொடங்குது,
0: என்னென்ன மொழியில உங்களுக்கு விருப்பமோ அந்த மொழியில எல்லாம் பேசும் சஞ்சீவ்.
2: சரி, இந்த ஆடை பேசுவது எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்ப நீங்க ஒரு கூட்டத்துக்கு செல்லுகின்றீர்கள், அது ஒரு ஒரு ஒரு நிகழ்வுக்கு செல்லுகின்றீர்கள், ஒருவரை சந்திப்பதற்காக செல்லுகின்றீர்கள் அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பேசுவதை அவர் செவிமடுக்க வேண்டும், அல்லது நீங்கள் சொல்லுகின்ற பேச்சினுடைய அந்த சாராம்சம் அல்லது அதனுடைய தாற்பரியத்தை அவர்கள் விழுந்து கொள்ள வேண்டும், உங்களிடம் ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதில் மிகப்பெரிய பங்கை வந்து இந்த ஆடையும் வகிப்பதாக சொல்லுகின்றார்கள் நிபுணர்கள். எனவேதான் இந்த ஆடை வந்து மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஒரு நீங்கள் தெரிவு செய்கின்ற ஆடை என்பது உங்களுடைய நீங்கள் செய்ய போகின்ற நடவடிக்கை
0: பாடலை
2: தொடர்ந்து நாங்கள் செய்திகளுக்கு செல்ல போகின்றோம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோ அரசின் மூத்த அமைச்சரான கரோலின் மல்ரோனி டக்ஃபோர்டு அமைச்சரவையிலிருந்தும் யோக் சிம்கோ மாகாண சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஜூன் 5 முதல் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். முன்னாள் கனேடிய பிரதமர் பிரைன் மல்ரோனியின் மகளான அவர் கடந்த 8 ஒன்டாரியோ அரசில் பணியாற்றியுள்ளார். தந்தையின் மறைவுக்கு பின்னரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களும் இந்த முடிவை எடுக்க காரணமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, சட்டத்துறை, பிரங்கோபோன் விவகாரங்கள் மற்றும் கரவூல சபை அமைச்சர் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வைத்த கரோலின் மல்ரோனி அமைதியான மற்றும் உறுதியான தலைமைத்துவம் கொண்டவர் என முதலமைச்சர் டக்ஃபோர்டு பாராட்டியுள்ளார். இதேவேளை அவரது விலகலை அடுத்து கரவூல சபை அமைச்சர் பொறுப்பை இடைக்கால அடிப்படையில் நிதியமைச்சர் பீட்டர் தெபெல்வி பொறுப்பேற்பார் என முதல்வர் தெரிவித்துள்ளார்.
1: ஈரான் அமெரிக்க பதற்ற நிலைமையில் உடனடி அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்ல உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும், இல்லையெனில் வாஷிங்டன் வேறு வழிகளை பரிசீலிக்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். இதேவேளை எந்தவொரு அவசர ஒப்பந்தத்திலும் ஈடுபட வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் மாற்று நடவடிக்கைகளுக்கு முன்பாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான வாய்ப்பு வழங்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மறுபுறம் அணுசக்தி விவகாரங்களை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பிலேயே தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சு பேச்சாளர் இஸ்மாயில் பாக்கே தெரிவித்துள்ளார்.
0: தையட்டி திசவிகாரை தொடர்பான போராட்டம் குறித்து பலாலி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிற்கான வாக்குமூலம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் 4 இடம்பெற்ற போராட்டத்தின் போது போலீசார் அதனை குழப்பும் வகையில் செயல்பட்டதாகவும் பின்னர் போக்குவரத்துக்கும் போலீஸ் கடமைகளுக்கும் இடையூறு செய்ததாக குற்றம் சாட்டி பொய் வழக்கு தாக்கல் செய்யப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தையட்டி பகுதியில் உள்ள விகாரை தொடர்பான நில விவகாரத்தில்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Get ready folks.
3: இது கலகல பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: நேரம் 7:38 இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பதே இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறன. இந்த மாற்றங்களுக்கு அமைவாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. குறிப்பாக இந்த சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை அவை அதிகரித்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொண்டும் இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களோ குடும்பங்கத்தவர்களையோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக தொடர்ச்சியாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் வேண்டிய தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. வெறுமனே போம்களை நிரப்புவது மாத்திரம் என்று அல்ல இந்த விசிட்டர் விசாவுக்கு அப்ளை செய்து கொள்வது என்பது. தகுந்த தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, சரியான ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்பது மிக முக்கியமானது. இவற்றின் ஊடாகத்தான் குறைவான நிராகரிப்போடு, அதாவது நிராகரிப்புகள் இல்லாமல் ஒரு உயர்வான சக்சஸ் ரேட்டுடன் இந்த விண்ணப்பங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. அதே வேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கான இந்த ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. குறிப்பாக கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை விசா ப்ரொசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக பெற்று நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தரவுகளை ஆராய்ந்து தகுந்த காரணங்களை, குறிப்பாக இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது அவசியமானது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது என்றல்லாமல் இந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டும் விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை என்னென்ன விடயங்கள் திருப்திப்படுத்தவில்லை என்பதை அறிந்து கொண்டு சரியான முறையில் மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ள உங்களுக்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பில் தகுந்த காரணங்கள் இருப்பின் பெடரல் கோர்ட்டுக்கு அதனை எடுத்துச் சென்று அப்பீல் செய்வது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம். 437-999-4450. இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இலகுவாக விசிட்டர் விசா ஊடாக இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. அவற்றுக்கான ஒழுங்குகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, நெதர்லாண்ட், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, போலந்து மற்றும் ஹங்கரி போன்ற நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், குறிப்பாக ஷோர்ட் டேர்ம் டிராவல் விசாவாக இருக்கலாம் அல்லது ஃபேமிலி விசா, டூரிஸ்ட் விசா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி பெர்மிட்டாக இருக்கலாம், இவற்றுக்கான ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்து வருகின்றது. எனவே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும்.
2: 437-999-4450. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ் களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: பிரைடல் டவுன் டென்டல் டாக்டர் ஜெயபாலன், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல் டாக்டர் ஜெயபாலன், 2000 சேவை. 385 சில்வர் ஸ்டார் ப்ளோவா, யூனிட் 217 மிட்லண்ட் அண்ட் மெக்னிக்கல், மேக்ஸம் பில்டிங் இன் த ரோனா பிளாசா, ஸ்காபரோ. அலையுங்கள் 416-492-3775.
6: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகு அழகு. 6477873784.
7: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: 7:48:22°C 26°C ஆக உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் முதன்மை மூன்றுக்குள் நகர இருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் முதலில் கனடாவில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ள போகின்றோம்.
1: கனடாவில் இப்ப என்ன பெரிய ஒரு கதை ஒரு பேசு பொருளாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அல்பர்டா வந்து கனடால இருந்து பிரிந்து போய்விடுமா அப்படின்னு சொல்லித்தான் எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அல்பர்ட் போயிருமா அப்படின்ட்டு அதுக்கான பதில் வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள்ல வரும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அல்பர்டா கனடாவிலிருந்து பிரிந்து செல்வதற்கான பொது வாக்கெடுப்பு குறித்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் மேற்கு மாநில மாகாண முதல்வர்கள் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கிறார்களாம்.
0: அவங்க சந்திப்பு நடத்துவதற்கும் ஒரு பிரதான காரணம் ஒன்றிருக்கின்றது. என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இல்லை இன்றைய நாளில் பிரதமர் மார்க்கானி சொன்ன விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த அல்பர்டாவை முன்னுதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றது ஒரு சில மாகாணங்கள், குறிப்பாக சஸ்கச்சுவானும் இப்படியான ஒரு எண்ணப்பாட்டில் இருந்ததாக ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே நேரம் மார்க்கானி குறிப்பிட்டிருக்கின்றார், அவர் ஐரோப்பாவையும் இங்கிலாந்தையும் இதற்கு உதாரணம் காட்டியிருக்கின்றார். அந்த காலப்பகுதி, அதாவது பிரெக்சிட் இடம்பெறுகின்ற பொழுது, பிரித்தானியா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது பேங்க் ஆஃப் இங்கிலாண்டினுடைய கவர்னராக இருந்தவர் மார்க்கானி என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அது எவ்வளவு தூரம் ஒரு பாரதூரமான விடயமாக மாறியிருந்தது என்பது குறித்தும் அவர் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் அக்டோபர் 19 இந்த ரெஃபரண்டம் பொது வாக்கெடுப்பு மாகாணத்தில் இடம்பெறப் போகின்றது. டேனியல் ஸ்மித் அதனுடைய மாகாண முதல்வர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். இந்த கேள்விகள் மக்களை பொறுத்தவரையிலும் குழப்புகின்ற ஒரு கேள்விகளாக இருப்பதாக சில குற்றச்சாட்டுகளும் இப்போது எழுந்திருக்கின்றன. அண்மையில் அங்கஸ்ரீட் எடுத்திருக்கின்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஒரு சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயமும் கிட்டத்தட்ட 38% சொல்லியிருக்கின்றார்கள் இந்த கேள்வி கனடாவோடு மாகாணம் தொடர்ந்து இருக்க வேண்டுமா அல்லது வெளியில் செல்ல வேண்டும் என்று சொல்லிச்சுனா அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அதாவது லீகலி அதற்கான ப்ராசஸை செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்விதான் இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது. அவ்வாறு பதிலளிக்காத விடத்தில் தொடர்ந்தும் மாகாணமாக இருக்கும் என்று சொல்லி பலர் பதிலளித்திருந்தால் இந்த ஒரு விடயத்தை மறுபடியும் நான் தூய் கொண்டு வரமாட்டேன் அப்படி என்று சொல்லியும் டேனியல் ஸ்மித் நேற்றைய நாளில் சொல்லியிருந்த விஷயத்தையும் இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம்.
1: தான் இருக்கும் காலத்தில் வந்து இந்த விடயத்தை வந்து திருப்பிக் கொண்டு வரமாட்டேன் சொல்லியிருக்காரு. இந்த கேள்விகளுக்கு வந்து சஞ்சீவன் டாக்டிக் டோஸ் போட்டு நாங்கள் பதில் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எழுத வேணும், கையால அவங்க கேட்கறதுக்கு பதில் எழுத வேணும்.
0: இல்ல இப்படி சொன்னோம் இன்னொரு அந்த பிரீமியர் கான்பரன்ஸ் வந்து அல்பர்டாவில் இன்றைய நாளில் இடம்பெறுகின்றது. அனுவல் வெஸ்டர்ன் கான்பரன்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கச்சுவான், மணிடோபா, நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், அதே போன்று யுகோன் ஆகிய மாகாண மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், மாநில முதல்வர்கள் வந்து இந்த சந்திப்பை மேற்கொள்ளுகின்றார்கள். பிரிமியர் டேனியல் ஸ்மித்தும் இதில் கலந்து கொள்ளுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் வந்து பிசியினுடைய பிரிமியராக இருக்கின்ற டேவிட் ஏபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், மிக முக்கியமான ஒரு விடயம் இது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இதை எவ்வாறு சரல் பண்ணுவது குறித்து நாடும் மாகாணங்களும் யோசிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவருடைய நாளில் பேசியிருக்கின்றார்.
1: அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை, எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை, அமெரிக்கா மற்றும் ஈரான்
0: கத்தரிக்கால இருந்து கேஸ் வரைக்கும்
1: பிரச்சனையா இருக்குது. ஆனா எதுக்குமே தீர்வு வருது இல்லையே அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் ஓர் ஒப்பந்தம் உடனடியாக ஏற்படாது அப்படி என்று ஈரான் வந்து சொல்லியிருக்கிறது. இன்றைய நாள் ஒரு உடன்பாடு எட்டப்பட வாய்ப்புள்ளது அப்படி என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ கூறியதைத் தொடர்ந்து வெளியுறவு அமைச்சு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் இந்த கருத்துக்களை வந்து இப்பொழுது சொல்லியிருக்கின்றார்.
0: அதாவது இந்த டீல்ல வந்து ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கின்றது. ஒரு ஒரு சொல்வார்கள் இப்போ ஒரு 100 ஒரு ஒரு 10-20% வந்து எட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் முழுமை பெறவில்லை என்பது அவர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோவினுடைய கருத்தின் பிற்பாடு தான் இஸ்மாயில் பகாயினுடைய கருத்தும் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 இந்த போர் நிறுத்தம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கின்றது. ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள், ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இருசாராரும் விட்டுக்கொடுப்புகளை பொறுத்தவரையில் ஒரு இறுக்கமான சூழலையை பின்பற்றி வருவதாகவும் இந்த வளைகுடா நாடுகளும் இது குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றன.
1: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள். டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
7: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மாக்கம் ரோட், யூனிட் 406, 416-9085-6-56-416-9085-6-56.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 Cash Point.

0: Get ready, folks.
1: இதே கலகல பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீப.
2: Watch out, I'm with babies. It's Rugged Barra back again.